0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமர் தமிழ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். மற்றும் ஒரு மாலை நேர காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க, உற்சாகமாக இந்த நாள் உங்களுக்கு கழிஞ்சிருக்கும். உங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கட்டாயம் நடந்திருக்கும். இன்னும் மிச்சமாக இருக்கிற ஒரு 3 மணி நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைவாக நன்றியோடு நாங்கள் கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு கடந்து போகிறோம். நல்ல விஷயங்களை பேசலாம். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நல்ல பாடல்கள் இந்த நேரத்துக்கு இதமாக நம்மோடு பயணிக்க போகிறது. எஃப்எம் 101.3 வழியாக நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். அதிகாலை 1 மணி வரைக்கும் பேசிக்கொண்டே பயணிக்க போகிறேன் நான் பிரியாவின் சென்சன். நேரம் இப்பொழுது 9:04. டொரண்டோவினுடைய வெப்பநிலை 22 செல்சியஸாக பதிவாகி இருக்கிற ஒரு நாள்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jeeva Jewelers.
3: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 க்கு கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 க்கு 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 க்கு சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
7: Everything okay, no problem indigenam.
8: Bar kalamu closing da tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute closing.

நிழலியை பாடல் ஒலித்துகிற நேரம் 9:15 இருக்கிறது. இது சிஐபிசி மிதுன் வழங்கும் தகவல். உங்களுக்காக உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்குவதற்கு திட்டமிடுகிறீர்களா அல்லது தற்போது உள்ள பி லெண்டர் மோக்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிபிசி வங்கியூடாக பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஐபிசி மொபைல் மோக்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோக்கேஜ் ரீஃபைனான்ஸ் டிரான்ஸ்ஃபர், புதிய மோக்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோக்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகிறார். கனடாவின் புதிய மோக்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகில் உள்ள சிப் வங்கியில் லேயே அவரை சந்தித்து மோக்கேஜ் பெற மிதுன் குலேந்திரநாதன். சிஐபிசி மொபைல் மோக்கேஜ் அட்வைசர் 6474599757 என்பது தொலைபேசி இலக்கம். ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக முதல் நாள் என்று பாடல்.

0: நேரம் 9:21 இருக்கிறது. சேமர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6ஆம் 7ஆம் தேதி சனியாட்சிக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 த பிரிக் அவுட்லெட்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் ஜூன் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதி சனியாட்சிக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345 416-274-4345 உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது ஜே பரமநாதன் வழங்கும் தகவல். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். பிக்கரிங்கிலே அல்லது பிராம்டன் பகுதியிலே ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களிலே குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்கு உள்ளது. அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்றரிய அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீபீட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை வரும் $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனே அழையுங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222 மீண்டும் 416-700-2222 ஜே.ca என்கிற இணையதளத்துக்கு விஜயம் செய்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.

வணக்கம். நேரம் 9:30 சிஎம்ஆர் தமிழகம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அரசாங்கத்தினால் இலங்கை விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு 10 TH-57 சி ரேஞ்சர் பன்முக பயன்பாட்டு உலங்கூர்தி கடல் மார்க்கமாக நாட்டை வந்தடைந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்ந்தாலும் தற்போதைக்கு பேருந்து கட்டண உயர்வு இல்லை என பிரதியமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உட்பட மொத்த 30 வகையான மருந்துகளின் விலைக்கு தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: நாட்டில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. போதிலும் தற்போதைக்கு பேருந்து கட்டணங்களில் எந்தவித உயர்வும் இருக்காது என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய பேருந்து கட்டண கொள்கையின் பிரகாரமே பேருந்து கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எரிபொருள் விலை மாற்றங்கள் காரணமாக பேருந்து கட்டணங்களில் திருத்தம் செய்ய வேண்டுமானால் அந்த விலை மாற்றத்தின் சதவீதம் 4% அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தற்போதைய கட்டண முறையின் விதியாகும் என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். எனவே இந்த விதிமுறையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட முடிவுகள் அமையும் என வலியுறுத்தினார். இதன்படி தற்போதைய எரிபொருள் விலை உயர்வு இந்த வரம்பை தாண்டாததால் தற்போதைக்கு பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் ஜூன் மாதத்துக்கான விலை திருத்தம் குறித்த அறிவிப்பு நாளை மறுதினம் வெளியிடப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் 5 எரிவாயு விலையை திருத்தி அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு தேவையான அறிக்கைகள் தற்போது நிதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் இறுதி அறிக்கை நாளை மறுதினம் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் நிலவும் விலை நிலவரங்களுக்கு அமையவே இம்முறை எரிவாயு விலையை திருத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான அதானி குழுமத்தினை வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி வெளியேற்றியிருந்த நிலையில் மற்றொரு முன்னணி இந்திய நிறுவனம் காலூன்றியுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: இந்தியாவின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான அதானி குழுமத்தினை வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி வெளியேற்றியிருந்த நிலையில் மற்றொரு முன்னணி இந்திய நிறுவனம் மீண்டும் காலூன்றியிருக்கிறது. இன்று நடைபெற்ற அந்நிய அரசின் அமைச்சரவைக் கூட்டத்தில் மன்னார் முள்ளிக்குளம் காற்றாலை மின் பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்தும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தன் ஜேதிஸ் தெரிவித்திருக்கிறார். மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் தற்போது இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முள்ளிக்குளம் மின்கட்டமைப்பு, துணை மின் நிலையம் மற்றும் அந்த துணை மின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகளுக்காக சர்வதேச போட்டி கொள்முதல் நடைமுறைகள் கேள்வி கோரப்பட்டிருந்தது. ஏலங்கள் மதிப்பீட்டை தொடர்ந்து உயர்மட்ட கொள்முதல் குழு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஏறதாரராக இந்தியாவின் முன்னணி நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. முன்னதாக பூநகரின் கவுதாரிமனை மற்றும் மன்னாரில் அதானி குழுமத்தினால் நிறுவப்பட இருந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அந்நிய அரசினால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. தமது தேர்தல் கால பிரச்சாரத்தில் அத்தகைய அதானி குழுமத்தை வெளியேற்றுவதாக அந்நிய அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்திய முன்னணி நிறுவனம் வடக்கில் காலூன்றி இருக்கின்றமை கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
1: அமெரிக்க அரசாங்கத்தினால் இலங்கை விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட TH-57 சி ரேஞ்ச வகையைச் சேர்ந்த 10 பல்பணி உலங்கூர்திகள் நாட்டை வந்தடைந்துள்ளன. இந்த புதிய உலங்கூர்திகளின் வருகையானது இலங்கை விமானப்படையின் நீண்டகால செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் அதன் ஒட்டுமொத்த விமான கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஒரு தனித்துவமான பங்களிப்பாக அமைந்துள்ளது. நாட்டை வந்தடைந்துள்ள இந்த உலங்கு வானூர்திகள் தற்போது ரத்மலானி விமானப்படை தளத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டு வருகின்றன. வரும் சில நாட்களில் இதற்கான அத்தியாவசிய தொழில்நுட்ப பரிசோதனைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் இவை உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த புதிய உலங்கூர்தி ஓட்டிகளுக்கான மேம்பட்ட பயிற்சிகளை வழங்குதல், திடீர் இயற்கை அனர்த்தங்களின் போது அவசர உதவிகளை வழங்குதல், ஆபத்துக்களில் சிக்குபவர்களை தேடி கண்டறிந்து மீட்கும் விசேட மனிதாபிமான திட்டங்களை முன்னெடுத்தல் போன்றவற்றுக்காக இந்த சீரேஞ்சர் உலங்கூர்திகள் பயன்படுத்தப்பட உள்ளன. வவுனியா மாநகர சபை முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பில் ஆட்சேபனை தெரிவித்து எதிரணியால் தொடரப்பட்ட வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை நீக்கி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: நிறுவனமான அதானி குழுமத்தினை வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி வெளியேற்றியிருந்த நிலையில் மற்றொரு முன்னணி இந்திய நிறுவனம் மீண்டும் காலு ஊன்றியிருக்கிறது. இன்று நடைபெற்ற அனிரு அரசின் அமைச்சரவைக் கூட்டத்தில் மன்னார் முள்ளிக்குளம் காற்றாலை மின் பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்தும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசர் தெரிவித்திருக்கிறார். மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் தற்போது இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முள்ளிக்குளம் மின்கட்டமைப்பு, துணை மின் நிலையம் மற்றும் அந்த துணை மின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகளுக்காக சர்வதேச போட்டி கொள்முதல் நடைமுறைகள் கேள்வி கோரப்பட்டிருந்தது. ஏலங்கள் மதிப்பீட்டை தொடர்ந்து உயர்மட்ட கொள்முதல் குழு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஏலதாரராக இந்தியாவின் முன்னணி நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. முன்னதாக புநகரின் கவுதாரி முனை மற்றும் மன்னாரில் அதானி குழுமத்தினால் நிறுவப்பட இருந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அனில் அரசினால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. தமது தேர்தல் கால பிரச்சாரத்தில் அத்தகைய அதானி குழுமத்தை வெளியேற்றுவதாக அனில் அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்திய முன்னணி நிறுவனம் வடக்கில் காலூன்றி இருக்கின்றமை கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
1: திருகோணமலை மாவட்ட பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட பொதுமக்களின் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினைகள் தொடர்பான மக்கள் குறை தீர்ப்பத்தினும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுரா ஜெயசேகர் மற்றும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா ஆகியோரின் தலைமையில் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது முப்படைகளின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சினைகள் குறித்து அதிகம் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு இதுவரை காலம் பொதுமக்களிடம் கையளிக்கப்படாமல் உள்ள காணிகளை மீண்டும் பொதுமக்களிடம் ஒப்படைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டார். மேலும் இது தொடர்பாக கண்டறிவதற்காக இதுவரை மீள ஒப்படைக்க படாத காணிகளை பார்வையிடும் நோக்கில் இன்று களவஜயம் ஒன்றில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கைது அச்சத்தில் மறைந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவை காணொலி தொழில்நுட்பம் வாயிலாக வீட்டிலிருந்து சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: தெரிவில் தொடர்பில் ஆட்சேபனை தெரிவித்து எதிரணியால் தொடரப்பட்ட வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை நீக்கி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வவுனியா மாநிலசபையின் முதல்வர் பிரதி முதல்வரின் செயற்பாடுகளுக்கு தடை உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றம். கைது அச்சத்தில் மறைந்திருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை காணொலி தொழில்நுட்பம் வாயிலாக வீட்டிலிருந்து சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2017 ஆண்டின் டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோரும் வழக்கு தொடர்பிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவிற்கு 10 வருட இடுபறிகளின் பின்னராக காணொலி தொழில்நுட்பம் வாயிலாக வீட்டிலிருந்து சாட்சியம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களை முன்னிறுத்தி தன்னால் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வர முடியாதிருப்பதாக கோத்தபாய ராஜபக்சேவினால் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீண்டகால கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் தற்போது விசேட அனுமதியை வழங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் JVP கட்சி சார்பில் மக்கள் போராட்டங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் மர்மமான முறையில் ஆவரங்கால் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாண நீதிமன்றில் ஆட்கொடர் மனுக்கள் குடும்பத்தவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு நீண்டகால விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சம்பவம் நடைபெற்ற காலத்தில் நாட்டின் பாதுகாப்புச் செயலராக கோத்தபாய ராஜபக்சே பதவி வகித்ததால் வழக்கு தொடர்பாக அவரிடம் சாட்சியம் பதிவு செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.

0: Indie Cherica.
1: சென்னை தலைமைச் செயலகத்தில் ப. சிதம்பரம் முதல்வர் விஜயை சந்தித்து தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸ் ஒதுக்க கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவான நிலையில் திராவிட முன்னேற்ற கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவளித்தது. இதைத் தொடர்ந்து நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான ராஜேஷ்குமாரும் விஸ்வநாதனும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்காமல் இருந்த ப. சிதம்பரம் முதல் முறையாக சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினார். சுமார் 20 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் இச்சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸ் கட்சி ஒதுக்க ப. சிதம்பரம் கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உட்பட மொத்தம் 30 வகையான மருந்துகளின் விலைக்கு தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விலை உச்சவரம்பு கட்டுப்பாடு முக்கியமாக நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளின் மீது விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்க்கரை நோய் மேலாண்மைக்கான மருந்துகள், இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கூட்டு மருந்துகள் போன்றவை மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே 27 வெளியானது. இருப்பினும் பொதுமக்களின் பார்வைக்காகவும் ஊடகங்களிடம் ஜூன் 1 பதிவேற்றம் செய்யப்பட்டு முழுமையாக வெளியிடப்பட்டது. நீண்ட காலம் மருந்து உட்கொள்பவர்களின் மாதாந்திர மருந்து செலவை குறைப்பது என்று இந்த அறிவிப்பின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகின்றது. இதற்காக அதிகளவு விற்கப்படும் கூட்டு மருந்துகளின் விலையை ஒழுங்குபடுத்தி மருந்து நிறுவனங்களின் தன்னிச்சையான விலையை உயர்த்துவதை தடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று வைட்டமின் சத்து மாத்திரைகள், பெண்களின் உடல்நலம் சார்ந்த பாதிப்புகளுக்கு பயன்படும் மருந்துகள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகள் பயன்படுத்தும் கேப்சியூல்கள் உள்ளிட்ட மருந்துகளுக்கான உச்சவரம்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய மருந்துகளை மக்களுக்கு மலிவான விலையில் கொண்டு சேர்ப்பதை எதிர்க்கவில்லை என அகில இந்திய மருந்து விற்பனையாளர்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜீவ் சிங்கால் கூறினார். ஆனால் இத்தகைய விலை உச்சவரம்புகளை நிர்ணயிக்கும் போது பாரம்பரியமாக தொழில் செய்யும் லட்சக்கணக்கான சிறு சிலரை மருந்து வியாபாரிகளின் சட்டப்பூர்வமான லாப வரம்பு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நோயாளிகளின் மருத்துவ செலவை குறைக்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் வரும் விலை உச்சவரம்போடு நிறுத்திக் கொள்ளாமல் நாள்பட்ட நோயாளிகளுக்கான அனைத்து அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் மீதான GST வரியை முதல் 5% குறைக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ராஜீவ் சிங்கால் கோரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அரசாங்கத்தினால் இலங்கை விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் பன்முக பயன்பாட்டு உலங்கூர்தி கடல் மார்க்கமாக நாட்டை வந்தடைந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்ந்தாலும் தற்போதைக்கு பேருந்து கட்டண உயர்வு இல்லை என பிரதியமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உட்பட மொத்தம் 30 வகையான மருந்துகளின் விலைக்கு தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM-இன் இரவு நேர இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. 10:00 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். வணக்கம்.
0: பார்க்கலாம் படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200. கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
3: உங்கள் பட்ஜெட் கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில். த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
6: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான.
8: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
9: Singaraj is the best for the Tamil community. Listen to us around the universe. www.cmr.fm.

0: வணக்கம். நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். 3வது நாட்டில் சிக்கி தவிக்கும் காசாவைச் சேர்ந்த 37 மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் விசா வழங்கும் பணியை விரைவுபடுத்தும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக குடியேற்றத்துறை அமைச்சர் லீனா டியாப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முக்கிய திட்டங்களை கட்டி முடிப்பதிலும் அமெரிக்கா அல்லாத நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதிலும் பணிகள் தொடர்வதால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டம் நிலை பெற்று வருவதாக பிரதமர் மாகாணி கூறுகிறார். ஹோமஸ் நீரினை ஊடாக 24 வணிக கப்பல்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்பு விவாதிக்க மறுத்து அதன் அணுசக்தி திட்டத்தின் அம்சங்கள் குறித்த விவாதங்களும் இடம்பெறக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறினார்.
1: கனேடிய செய்திகள்.
0: 3வது நாட்டில் சிக்கி தவிக்கும் 37 காசா மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான விரைவுபடுத்தப்பட்ட விசா செயலாக்கம் தற்போது நடைபெற்று வருவதாக குடிவரவு அமைச்சர் லீனா டியாப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக விசா முடிவுக்காக காத்திருக்கும் பாலஸ்தீன மாணவர்களுக்காக அரசாங்கம் மேலும் பலவற்றை செய்ய வேண்டும் என்று கோரி கனேடிய கல்வியாளர்கள் மேற்கொண்ட நீண்டகால பிரச்சாரத்தை தொடர்ந்து இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கனேடிய பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெற்ற சுமார் 130 பாலஸ்தீனிய மாணவர்கள் இன்னும் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்றனர் என்றும் அவர்களில் பலர் காசாவில் உள்ளனர் என்றும் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காசாவின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகளை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறது. டயாபின் தகவல் தொடர்பு இயக்குநர் லாரா பிளாண்டி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் காசாவில் இல்லாத 37 மாணவர்களில் பெரும்பாலானோர் இறுதி முடிவை பெற்றுள்ளனர் என்று கூறினர். மீதமுள்ள விசா நேர்காணல்கள் இந்த வாரம் நடைபெறும் என்று பிளாண்டோ கூறினார். பாதுகாப்பே முதன்மையான முன்னுரிமை என்றும் அனைத்து விசா விண்ணப்பதாரர்களும் தேவையான பாதுகாப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தகுதி சோதனைகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முக்கிய திட்டங்களை கட்டி முடிப்பதிலும் அமெரிக்கா அல்லாத நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதிலும் பணிகள் தொடர்வதால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டம் நிலை பெற்று வருவதாக பிரதமர் மாகாணி கூறுகிறார். ஒட்டாவாவில் நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவைக் கூட்டத்திற்கு செல்லும் வழியில் பேசிய பிரதமர் கானி, குடியேற்றம் மற்றும் அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்கான திட்டங்களை வடிவம் பெறுவதால் பொருளாதார தரவுகள் சீரற்றதாகவும் பலவீனத்தை காட்டுவதாகவும் இருக்கும் என்று கூறினார். இவை அனைத்தையும் நாம் செய்யும் போது தரவுகள் சீரற்றதாக இருக்கும். மேலும் அரசாங்கத்தின் தெளிவான முடிவுகளால் ஓரளவு பலவீனத்தையும் நாம் காண்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். பொருளாதாரம் அடிப்படையாக மாற்றமடைந்து வருவதால் இந்த முரண்பாடான போக்குகள் நிலவுகின்றன. நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம். நாங்கள் முன்னேற்றம் கண்டு வருகிறோம். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன. அதிகரித்த வணிக முதலீடு மற்றும் பணவீக்கத்தை விட அதிகமாக உள்ள குடும்ப வருமான வளர்ச்சி உள்ளிட்ட நேர்மறையான அறிகுறிகள் இருப்பதாக பிரதமர் கூறினார். இதேவேளை கனடாவின் பொருளாதார நிலை குறித்து அவசர விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியர், கானி பதவியேற்றத்திலிருந்து கனேடியர்களின் நிலை மோசமடைந்துள்ளது என்பதற்கான அறிகுறிகளாக கடந்த ஆண்டில் ஏற்பட்ட வேலை இழப்புகள், திவால் நிலை விகிதங்கள் மற்றும் உணவு வங்கி பயன்பாட்டில் ஏற்பட்ட உயர்வு ஆகியவற்றை கன்சர்வேட்டிவ் தலைவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பொருளாதாரத்தின் நிலை குறித்து கனேடியர்களிடம் கானி நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் பொலிவியர் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: லெபனானின் தெற்கு நகரமான டயரில் உள்ள

0: என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. ஹோமோஸ் நீரிணை ஊடாக 24 வணிக கப்பல்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இந்த வணிக கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாகவும் இக்கப்பல்கள் அனைத்தும் ஈரானின் புரட்சிகர காவற்படையின் கடற்படையிடம் உரிய அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்பை பெற்று பயணித்துள்ளதாகவும் ஈரானின் அரசு ஊடகமான IRIB செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் மீதான அமது நுணுக்கமான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முழு அதிகாரத்துடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அத்துடன் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோமோஸ் நீரிணை பிராந்தியங்களில் தீய எண்ணம் கொண்ட வெளிநாட்டினருக்கு அவ்வித இடமும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்பு விவாதிக்க மறுத்து அதன் அணுசக்தி திட்டத்தின் அம்சங்கள் குறித்த விவாதங்களும் இடம்பெறக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறினார். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பேசிய ரூபியோ, சமீபத்திய ராஜதந்திர ஈடுபாடுகள் ஒரு காலத்தில் ஈரானால் விவாதிக்க தடை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கலாம் என்று குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு இறுதி ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது ஒரு வருடத்திற்கு முன்பு கூட ஈரான் விவாதிக்க விரும்பாது அதன் அணுசக்தி திட்டத்தின் அம்சங்களை அமெரிக்காவுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் உள்ளடக்கக்கூடும் என்று ரூபியோ கூறினார். இது இறுதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியில் 25 வயதுடைய விங்கர் ஆட்டக்காரரான நிஷான் வேலுப்பிள்ளை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் போட்டியிட தகுதி பெற்ற முதலாவது தமிழ் கால்பந்து வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் டோனி போபோவெக் அறிவித்த 26 பேர் கொண்ட இறுதிப்பட்டியலில் நிஷான் வேலுப்பிள்ளையின் பெயரும் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஏ லீக் தொடரில் மெல்பர்ன் விக்டோரி அணிக்காக விளையாடும் நிஷான் வேலுப்பிள்ளை உலக கிண்ணத்திற்கு தேர்வாகியுள்ள 17 அறைமுக வீரர்களில் ஒருவராவார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3வது நாட்டில் சிக்கி தவிக்கும் காசாவைச் சேர்ந்த 37 மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் விசா வழங்கும் பணியை விரைவுபடுத்தும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக குடியேற்றத்துறை அமைச்சர் லீனா டியாப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முக்கிய திட்டங்களை கட்டி முடிப்பதிலும் அமெரிக்கா அல்லாத நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதிலும் பணிகள் தொடர்வதால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டம் நிலை பெற்று வருவதாக பிரதமர் மாகானி கூறுகிறார். ஹோமோஸ் நீரிணை ஊடாக 24 வணிக கப்பல்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முன்பு விவாதிக்க மறுத்து அதன் அணுசக்தி திட்டத்தின் அம்சங்கள் குறித்த விவாதங்களும் இடம்பெறக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM-இன் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR FM.
3: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
4: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953 வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 2 ரோசெல் ரோடில் உள்ள ஆடம்ஸ்

0: பார்க் ஏரியா 4 நடைபெறும். 416-996-6915 தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது சிஐபிசி மிதுன வழங்கும் தகவல். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகிறீர்களா, அல்லது தற்போதுள்ள பி லெண்டர் மோக்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிஐபிசி வங்கி ஊடாக பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஐபிசி மொபைல் மோக்கேஜ் அட்வைஸர் மிதுன் குலேந்திரநாதன். மோக்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோக்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோக்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகிறார். கனடாவின் புதிய மோக்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகில் உள்ள சிப் வங்கியிலே அவரை சந்தித்து மோக்கேஜை பெற மிதுன் குலேந்திரநாதன், சிஐபிசி மொபைல் மோக்கேஜ் அட்வைஸர், 6474599757 என்பது தொலைபேசி இலக்கம்.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு அப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
5: சொல்றியா
0: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000 mymechanicauto.ca
6: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
7: Listen to us around the universe. www.cmr.fm
8: FM 103.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:30 இருக்கிறது. இது சமூக அரசியல் நிலைகளில் நிகழும் மிக முக்கியமான விவாதங்களை, பேசுபொருள்களை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலே இருந்து, கனடாவினுடைய இறையாண்மையை சீண்டும்படி பேசி வருகிற பதிவிடுகிற கருத்துக்கள் தொடர்ச்சியாக கெனடியர்களினுடைய அதிருப்திக்கு ஆளாகி இருப்பதோடு மாத்திரமல்லாமல் ஒரு விதமான கனேடிய அமெரிக்க உறவிலே ஒரு விதமான இடர்பாட்டினை உருவாக்கி இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுபோக ஒரு கொஞ்ச நாள் அந்த கருத்துக்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் காலங்களிலே கொஞ்சம் குறைவடைந்திருந்தாலும், இப்பொழுது மறுபடியும் ட்ரம்ப் அதை இதற்கு முன்னும் வெளிப்படுத்திய அதே மாதிரியான கனடாவினுடைய இறையாண்மையை சீண்டுகிற மாதிரியான, அதை மலினப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 51வது மாநிலமாக கனடாவை இணைப்பது பற்றி அண்மையிலேயும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது கனேடியர்களினுடைய பெரும் கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. அதே போல கனேடிய அரசியல் தலைவர்களினுடைய கண்டனத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. கொள்கை அடிப்படையிலே ஒவ்வொருவராக பிரிந்து நின்றாலும் கனடாவினுடைய இறையாண்மை என்று வருகிற பொழுது எல்லாருமே இணைந்திருப்பார்கள் என்பதற்கு சான்றாக அந்த கருத்துக்கு பதில் கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். டக்ஃபோர்ட் முதற்கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களிடமிருந்து பதில் கருத்துக்கள், எதிர்வினைகள் வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் என்று சொல்லிச்சினால், இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக அல்பர்ட்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து அமெரிக்காவோடு இணைவது குறித்த சர்ச்சைகள் எழுந்த வண்ணமே இருந்தன. அதற்கு அமெரிக்கா ஒரு காரணமா, அமெரிக்கா ஒரு உட்கூட்டாக கனடாவினுடைய அந்த ஒற்றுமையை குலைக்கிற வகையிலே, மாகாணங்களை பிரிக்கிற வகையிலே செயல்படுகிறதா என்பது குறித்து ஒரு புதிய சர்ச்சையான கருத்து எழுந்திருக்கிறது. இது ரெண்டையும் நாங்கள் இன்றைய நாளிலே பேசப்போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா.
4: வணக்கம். வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே.
8: மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. ஆக முதலில் நாங்கள் பதிவு செய்த இந்த விடயம், மறுபடியும் கனடாவை 51st மாநிலமாக இணைந்து கொள்ளுகிறீர்கள், பேசாம வந்து நீ என்னோட சேந்திரன் என்ற மாதிரியான ஒரு நக்கல் நையாண்டி மலின தோரணையோடு மறுபடியும் ட்ரம்ப் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு காரணமாக கனடா எதிர்நோக்குகிற இந்த டெக்னிக்கல் ரிசஷன் என்று சொல்லப்படுகிற இந்த நிலையை காரணம் காட்டியிருக்கிறார்கள். அதோடு பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக மந்த கதையை அடைந்து கொண்டிருக்கிறதான காரணத்தினாலே அந்த கருத்தை பதிவு செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டக்ஃபோர்டுக்கு எதிர்கருத்தாக அமெரிக்காவை விடவும் ஒன்டாரியோ மாகாணமே வேலைவாய்ப்பிலே முன்னணியில் இருக்கிறது என்று என்பதை பதிவு செய்திருக்கிறார். கனடா ஒருபோதும் விற்பனைக்கு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். ஆக இந்த டெக்னிக்கல் ரிசஷன் எதனாலே வந்தது, டெக்னிக்கல் ரிசஷன் என்றால் என்ன, ஏன் அமெரிக்கா இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்வதற்கு, எங்கிருந்து கனடா அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கினது?
4: ஆமாம், இந்த அதாவது வந்து இந்த தொழில்நுட்ப பொருளாதார மந்தம் அல்லது டெக்னிக்கல் ரெசிஷன் என்பது 2 காலாண்டுகளுக்கு அந்த ஜிடிபி என்பது குறைந்து சென்றால் அதன் பிரகாரம் அது ஒரு நிர்ணயிக்கப்படுகின்ற தரமாக இருக்கின்றது. அதன் பிரகாரம் கனடா என்பது அவ்வாறான ஒரு கட்டை நோக்கி செல்கின்றது என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மத்திய வங்கி ஏற்கனவே எடுத்து வட்டி வீத குறைப்புகள் எதனையும் செய்யாதிருந்த பொழுதும் நிலைமை கட்டுக்கடங்காதபடி செல்வதற்கான காரணம் அமெரிக்கா மேற்கொண்ட வரி விதிப்புகள், அதனால் ஏற்பட்ட பொருளாதார தடங்கள், அதன் பிறகான தற்போதைய போர்கள், அதாவது தற்பொழுது 93 அல்லது 94 கடந்து நாட்களை கடந்து செல்லும் ஈரானுடனான போர் மற்றும் காசா விவகாரத்தில் இடம்பெற்ற விவகாரங்கள் அல்லது உக்ரைன் போன்ற எல்லாமே இந்த பொருட்களின் விலையேற்றம் உட்பட பல விடயங்களிலும் பலத்த அந்த உயர்வுகளை ஏற்படுத்தி அதே நேரம் வருமானம் என்பது எந்தவித உயர்விற்கும் இல்லாத பொழுது இவ்வாறான ஒரு நிலை தோன்றுவதற்கான சாத்தியத்தை அது ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக சொன்னால் நிச்சயமாக இவ்வாறான நிலைக்கு செல்லாமல் நாங்கள் மீள்வோம் என்கின்ற நிலைப்பாடு ஒன்று இருந்தது. இருந்த பொழுதிலும் அதற்குரிய பார்க்கப்பட்ட முதலீடுகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் அல்லது தொழில் வளங்கள் போன்றவை எல்லாம் இடம்பெறாத காரணத்தால் அது இவ்வாறான நிலையை அடைந்திருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு கசப்பான செய்தி கனடியர்களை பொறுத்தவரையில். அதற்கான காரணம் பல விடயங்களிலும் இது தாக்கத்தை அதிகமாக செலுத்தப் போகின்றது. குறிப்பாக இந்த 45% விழுக்காடான என்று நம்புகின்றேன் இந்த அடைமான கடன்கள் மோட்கேஜ் ரினியூவல் என்பது இந்த வருடம் இடம்பெறப் போகும் ஒரு நிலைமை. 2021 அதிக வீடு சந்தை என்பது மிகவும் அதிகமான அளவில் இருந்த பொழுது அவ்வாறான நிலைமை ஏற்பட்டு இப்பொழுது அது மீள்க வருகின்ற பொழுது அந்த புதுப்பித்தலுக்கான சந்தர்ப்பத்தில் அதற்குரிய ஒரு ஆபத்து நிலை ஏற்படலாம் அல்லது ஒரு தளம்பல் ஏற்படலாம் என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே இவ்வாறான ஒரு நிலையில் நேற்று பொலிவியர் அவர்கள் G7 நாடுகளிலே வளர்ச்சியடைந்த நாடுகளிலே கனடாதான் இவ்வாறான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது, வேறு நாடுகள் அடையவில்லை, இது பற்றிய விளக்கத்தை காணியவர்கள் குறிப்பிட வேண்டும் என்று கூறியிருந்தார். ஏனைய நாடுகளும் இது போன்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் இவ்வாறான நிலைக்கு, அதாவது இந்த பொருளாதார மந்தம் என்ற நிலைக்கு செல்லவில்லை. இருந்த பொழுதிலும் காணியவர்கள் இன்றைய தினம் பொருளாதார மந்தம் என்பதை விட பொருளாதாரம் பலவீனமாகி சென்றிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் இந்த விவகாரங்கள் வெளிவந்த அறிக்கைகளை குறிப்பிட்டுத்தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த இது பற்றிய ஒரு ஆக்கத்தை பதிவேற்றி அதன் கீழ் 51st state என்கிற குறிப்பாடலை குறிப்பிட்டிருந்தார். இது மிகவும் ஒரு அவமானகரமான தொடர்ச்சியாக இவ்வாறான கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இடைவெளியை கூட்டுவதற்கான நடவடிக்கையாக இது திட்டமிட்டே மேற்கொள்ளப்படுகின்றது. தங்களுடைய வாழ்வியலுக்காக இவ்வாறு இந்த உலக பந்தை காபந்து பண்ணுவதாக கூறிக்கொண்டு கபட நாடகமாடி பொருட்களின் விலையேற்றத்தின் மூலம் வசதிகளை அனுபவிப்பவர்களாகவும் அல்லது பங்கு சந்தையில் விலை சரிவுகளை ஏற்படுத்தி பங்குகளை வாங்கி அதன் பிறகு சாதாரணமாக நிலைமை வளமைக்கு வந்துவிட்டது என்று கூறி பங்கின் விலை ஏறுகின்ற பொழுது பணம் ஈட்டுபவர்களாகவும் மாறிய ஒரு சமூகமாக டொனால்டு ட்ரம்பின் குடும்பமும் அவர் சார்ந்தவர்களும் மாறி வருகின்ற பட்டவர்த்தனமான உண்மைகளை நாங்கள் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களின் பிரதியீடுகள் அல்லது அவர்களால் இந்த பயிர பகிரங்கப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அதவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையில் தான் இந்த இவ்வாறான பொருளாதார மந்தம் என்பது அடையாளம் காணப்பட்டது. உண்மையிலேயே இந்த அடைமான கடன்களை வைத்திருப்போர் அதே வங்கியில் தொடர்ச்சியாக மீள புதுப்பித்தல் என்பது மிகவும் ஒரு சிறந்த செயலாக இருக்கும் என்பதை பலரது கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வேறு வங்கிகளை நாடி செல்கின்ற பொழுது வீட்டின் பெறுமதியை அளவிட வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது வீட்டின் விலை குறைவாக மதிப்பிடும் பொழுது அவர்கள் ஆபத்தை சந்திக்கலாம் என்ற நிலை இருக்கின்றது. அதுதான் இந்த உண்மையான விடயம் இப்பொழுது.
8: நிச்சயமாக அதே நேரம் பியப்பொலிவியர் நீங்கள் தொட்டுக்காட்டியபடி பியப்பொலிவியர் நேற்றைய நாளிலே ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மாங்காணி மக்களை ஏமாற்றுகிறார், உண்மையான பொருளாதார நிலைமையை வெளிப்படையாக சொல்லாமல் மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரசாங்கமும் அவரும் என்று சொல்லி ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார். ஆக மக்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே அது ஒரு ஏமாற்று வேலை தானா? உண்மையிலுமே கனடாவினுடைய பொருளாதாரம் குறித்து சொல்லப்படுவது எல்லாம் உண்மைக்கு புறமானவைகள் தானா என்று சொல்லி யோசிப்பதற்கான ஒரு வழி ஒரு வாய்ப்பை அது கொடுக்கிறது அந்த கருத்து. ஆக மாங்காணி ஆனாலுமே தொடர்ச்சியாக சொல்லி வருகிற விடயம், இல்லை நாங்கள் முன்னேற்றகரமான பாதையை நோக்கி பயணிக்கிறோம், நாங்கள் அபிவிருத்தியை நோக்கித்தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிற அந்த முன்னேற்றம் என்ன? அந்த முன்னேற்றத்தை நாங்கள் எதை வைத்து அளவிட முடியும்? என்னென்ன விடயங்களில் கனடா இதுவரைக்கும் முன்னேற்றகரமாக பயணிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
4: கனடா முன்னேற்றமான பாதையில் பயணிக்கின்றது என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் கனேடிய மக்கள் வரவேற்று தான் அந்த வாக்களிப்பு என்பது இடம்பெற்றிருந்தது. இந்த அந்த சமகால சூழ்நிலைக்கு தக்க ஒரு தலைவராக பியப் ஒலிவியரோ அல்லது இனியவர்களோ அடையாளம் காணப்படாத இடத்து வாக்களித்த மக்கள் கூட தங்களுடைய வாக்குகள் மிகவும் பிரயோசனமானவையாக பயன்பட்டிருக்கின்றன என்கின்ற மகிழ்வை கொண்டுவதற்கான காரணம், குறிப்பிட்ட ஒரு ஆண்டு கால பகுதிகளுக்குள் இந்த சுமார் 20 மேற்பட்ட முதலீடுகள் பெறப்பட்டதாயும் அந்த முதலீடுகளின் வருகை என்பது ஒரு வருடம் இரண்டு வருடம் என்னும் அதனுடைய செயற்பாட்டை ஆரம்பிக்க அது தொடர்பான தொழில் முனைப்புகளை ஏற்படுத்த, அதேவேளை சுமார் 60 மேற்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்களை செய்ததாகும். 66 மேற்பட்ட ஒரு அரசாக இருக்கின்றது. ஆனால் அதன் பயன்பாடுகள் என்பன வருவதற்கான காலம் என்பது 2 குறைந்தது இருக்கும். ஆனால் அந்த 2 இவர்களால் தாக்கம் பிடிக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கான விடை இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தெரியும். செப்டம்பர் மாதம் டொரண்டோவில் ஒரு எக்கனாமிக் சிம்போசியம் எனப்படுகின்ற ஒரு பொருளாதார மகாநாட்டை நடத்தி அதன் மூலம் சுமார் 1 முதலீட்டை கனடாவிற்கு கொண்டு வரப்போவதாக மார்க்கானே கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய கூற்று என்பது சாத்தியப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இப்பொழுது ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள், இந்த ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களில் குறிப்பாக பார்ப்பீர்களானால் எண்ணெய் குழாய்களையும் இயற்க வாயு குழாய்களையும் மேற்கு நோக்கி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் துறைமுகத்திற்கு அதிகமாக எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் அப்பொழுதுதான் ஏற்றுமதியை இரட்டடிப்பாக்கலாம் என்கின்ற தன்மை இருக்கின்றது. அதைவிட இவ்வளவு ஒரு தூயமான எரிபொருளை பெறுவதற்கான நாடுகளாக பல நாடுகளும் முண்டியெடுத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவ்வாறான வேலைகள் இடம்பெறுகின்ற பொழுதும் அதே போல இந்த கனிம பொருட்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் என்பன ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் பல இடங்களிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான பாரிய இயந்திரங்கள் வர வேண்டும், தொழிலாளர்கள் புறப்பட வேண்டும், அதற்குரிய திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும், சுரங்கங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும், பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த அதாவது அரிதான கனிமங்கள் ட்ரை மினரல்ஸ் எனப்படுகின்ற இந்த அரிதான கனிமங்களை பெறுவதற்கான நிகழ்வில் அவை எல்லாம் ஏற்படும் பொழுது அந்த பொருளாதாரம் என்பது நிச்சயமாக மாறிவிடும். அதேவேளை இவர்கள் இப்பார் இந்த வீட்டு திட்டத்திற்காக வீடுகளை அதாவது வந்து அஃபோர்டபிள் ஹவுசிங் எனப்படுகின்ற வருமானத்திற்கேற்ப வாடகையை கொடுப்பதாக அல்ல வருமானத்திற்கு ஏற்ப கொள்வனவு செய்ய கூடியதான வீடுகளின் தோற்றுவாய் என்பது இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் அந்த மாகாண மாநகர சபைகளின் அங்கீகாரம் பெறுவதாகவும் அதற்குரிய வரைபடங்கள் போன்றவை எல்லாம் தயாரிக்கப்படுவதான நிலை ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. எனவே அது ஒரு இயங்கு நிலையை அடையும் பொழுது அதன் மூலமான தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது நிலைமைகள் மாற்றமடையும். அதே போன்று பல திட்டங்களும் இந்த AI தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்திற்கான வளர்ச்சி அதற்கான அதற்கான திட்டம், அதற்கான நடைமுறைகளைக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவைகளெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும். ஆனால் அதற்குரிய காலம் என்பது ஒரு சுமார் ஒரு வருடத்திலிருந்து ஒன்றரை இரண்டு வருடங்கள் செல்லலாம் அந்த ஒரு பயன் தருவதற்கு. ஆனால் அதற்கிடையில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, அதாவது அமெரிக்கா விரும்புவது போல இவ்வாறு ஈரான் பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு சென்றல் அல்லது இந்த விலை ஏற்றத்தை வைத்திருத்தல் போன்றவை எல்லாம் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் நிலைமைகளில், பொருளாதார நிலைமைகளில். அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் கூறுவதற்கான காரணம், லிபரல் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால் அவர்கள் நடைமுறை சாத்தியம் உள்ளதாக மாற்றிய நிலையில் தான் கூறுகின்றார்கள். ஏதோ எதிர்காலத்தில் வரும் என்று கூறவில்லை, ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பிறகுதான் இவ்வாறு கூறுகின்றார்கள்.
8: நிச்சயமாக அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான உண்மைகளும் உண்மை இருக்கிறது, ஒரு ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்கிறது. அறிவார்ந்து அதை நீங்கள் அணுகும் பொழுது அது சரி என்றே தோன்றும். ஆக இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் அல்பர்டா கனடாவில் இருந்து பிரிந்து போக போகிறதாகவும் அமெரிக்காவோடு இணைய போவதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அதை ஒரு குழு முனைப்போடு அங்கிருந்து நடாத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அதனுடைய கூட்டிலே அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்கிறது. தொடர்ச்சியாக கனடாவினுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்காக இவ்வாறான முயற்சிகளை அமெரிக்கா உள்புகுந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதான ஒரு கருத்து இருக்கிறது. இதில் எவ்வளவு தூரம் உண்மை உள்ளது?
4: இல்லை, இந்த விடயம் கூட 51வது மாகாணம் என்று கூறுவது கூட ஒரு திசை திருப்பலாக மேற்கொண்டு அல்பர்டா என்பது பிரிய வைக்கப்படுமானால் அதன் மூலம் கனடாவை பலவீனப்படுத்த முடியும், அல்லது கனடா தனது தங்கு நிலையை அமெரிக்காவில் அதிகமாக வைத்திருக்கும், அதாவது டிபெண்டன்ஸ் என்கின்ற நிலையில் இருக்கும் என்கிற நிலை இருக்கின்றது என்றால் கனடாவில் அதிக வருமானத்தை பெறுகின்ற அதிக இயற்கை வளங்களை கொண்ட மாகாணம் அல்பர்டா. அவர்களுடைய வருமானத்தின் பெரும்பகுதி தான் இந்த தேசிய வருமானத்திற்கான முதலீடாகவும் ஏனைய மாகாணங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகின்ற வருவாயாகவும் இருக்கின்றது. அதுதான் அங்கே அல்பர்டாவில் உள்ள பலரையும் தங்களுடைய காசு மற்றவர்களுக்கு பங்கீடாக செல்கின்றது. தாங்கள் அதன் பெறுமதியை அனுமதிக்கவில்லை போன்ற காரணங்களை கூறினாலும் இதை வாக்கெடுப்பில் நிச்சயமாக எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலை அமெரிக்காவில் முடியுமாக இருந்தால் அது ஏற்கனவே அவர்கள் அதாவது ட்ரம்பின் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இந்த அமெரிக்கா அரசு சார்பாக என்று உத்தியோகபூர்வமாக அது அறிவிக்கப்படாவிட்டாலும் அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்பது நிச்சயமாக ஒரு இராஜாங்க திணைக்களத்தின் செயற்பாடு அல்லது அதை சார்ந்தவர்கள் சந்திப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விடயம், அல்லது கனடாவை விழிப்படையக்கூடிய விடயம். அவ்வாறானவர்கள் இவ்வாறான இந்த பிரிய முனைபவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டதான செய்திகள் இந்த வருட ஆரம்பத்தில் வந்திருந்தன, அதனை யாருமே மறக்கவில்லை. அதன் பிறகு இவ்வாறான அந்த ஒரு எவ்வாறு கியூபெக் முதல் விரும்பியதோ அதே போன்று இப்பொழுது அல்பர்டாவிலும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வாக்கெடுப்பிற்கான முனைப்புகளின் பொழுது எவ்வாறான முடிவு ஏற்பட்டாலும் கனடாவினுடைய தேச வளமை சட்டமும் அல்லது கனடா புதிதாக இயற்றிய 2004 இருக்கணும் கனடா ஆக்ட், அந்த உடனடியாக பெயர் ஞாபகம் பெறவில்லை, அந்த ஒரு சட்டத்தின் பிரகாரமும் பல முனைவுகள் ஏற்படுத்தப்படும். அதாவது சர்வஜன வாக்கெடுப்பில் ஒரு தெளிவான கேள்வி ஒன்று வைக்கப்படும், அந்த கேள்வியின் பின்னர் கூட அவர்கள் வெற்றியடைந்தால் கூட பூர்வீக குடிகளின் ஆதரவு என்பது புறப்பட வேண்டும். பூர்வீக குடிகளின் ஆதரவுடன் இந்த மத்திய அரசு அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் என்பதை புறப்பட வேண்டும். ஆனால் இங்கே பூர்வீக குடிகள் இதற்கு ஆதரவு வழங்குவார்களா என்றால் நிச்சயமாக அதற்குரிய சாத்திய கூறுகள் அறவே இல்லை என்கின்ற நிலைதான் இருக்கின்றது. அதற்காக கனடா என்பது பூர்வீக குடிகளுடன் மிகவும் இணைந்து பயணிப்பதாக அவர்களுக்கான திட்டங்கள் போன்றவற்றை மிகவும் அறிவிக்கின்ற ஒரு, அதாவது அவர்களுடைய நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெறுகின்ற ஒரு தரப்பாக கனடிய மத்திய அரசு மாறி வருகின்றது. எனவே சாத்திய கூறுகள் என்பன குறைவாக இருக்கின்றன. ஆனால் இந்த பிரிக்கின்ற வேலைக்கு அமெரிக்கா செய்கின்ற உதவி என்பது எந்த பக்கத்தாலும் இருக்கலாம். இப்பொழுது குறிப்பாக இவ்வாறு கூறலாம், மாக்கானி உலக நாடுகளால் தலைவராக பார்க்கப்படுகின்றார் என்கின்ற உண்மை அறிந்தவராக ட்ரம்ப் இருக்கின்றார். அல்லது எம் சகலரும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்களை பொறுத்தவரையில் மாக்காணியை ஈடாட வைக்க முடியுமானால் சில வேளைகளில் எதிர்கட்சிகளை கூட அவர்கள் தூண்டிவிட்டு அல்லது அவர்கள் மூலமான சீண்டல்களை கூட மேற்கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. இவை எல்லாம் இந்த அல்பர்டா என்கின்ற மாகாணத்தை ஒரு ஆட வைப்பதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும் என்றால் அந்த அல்பர்டா தான் கனடாவிலேயே பழமைவாதம் சார்ந்தவர்கள் அதிகமாக கன்சர்வேட்டிவ் அதாவது வந்து அதாவது கன்சர்வேட்டிசம் எனப்படுகின்ற இந்த பழமைவாதத்தை ஆதரிப்பவர்களாக அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையான ஆசனங்களை தொடர்ந்து பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற மாகாணம் என்பது அல்பர்டா மாகாணம். அந்த மாகாணத்தில் இவ்வாறான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் இருந்தும் கனடாவும் இது குறித்து அவதானமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அமெரிக்கா என்பது கனடாவின் ஈடாட்டத்தை விரும்புகின்ற நாடாக இருக்கின்றது. இது எங்களை போன்ற மக்களுக்கெல்லாம் பெரிய பழுவை கொடுக்க போகின்ற அல்லது பாரத்தை தரப்போகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றால் பொருளாதார பலவீனத்தில் கனடாவை ஈடாட செய்வதன் மூலம் அதனை சாதிக்க முயன்றாலும் தற்போதைய அரசின் தலைவராக இருக்கின்ற மாக்காணி அவர்களின் முயற்சி அல்லது அவருடன் சேர்ந்து பயணிக்கின்ற அனிதா ஆனந்த் போன்றவர்களின் தொடர்ச்சியான வெளிநாடுகளுடனான சந்திப்புகள் முதலீடுகளை கொண்டு வருதல் போன்றன இந்த நிலையில் இருந்து கனடாவை மீட்க உதவும் என்கின்ற நம்பிக்கை தீவிரமாக இருக்கின்றது. நாங்களும் நம்புவோம்.
8: நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. மற்றும் ஒரு பொழுதுல இன்னொரு தலைப்பில் நாங்கள் உரையாடலாம். மிக்க நன்றி இந்த பொழுதுல எங்களோடு இணைந்தமைக்காக.
4: நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
8: நன்றி. சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்திருந்தோம். மிக முக்கியமான கனடாவினுடைய அரசியல் பொருளாதார நிலைமைகள் குறித்து அமெரிக்கா முன்வைத்திருக்கிற சர்ச்சையான கருத்துக்கள் பற்றி பேசியிருந்தோம். நிரம்பி பொழுது 10:49.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
5: ஏசியா கோல்டு.
4: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
5: விதவிதமான நகை தெரிவு,
4: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
5: லேசர் கட்டிங்,
4: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
5: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
4: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
7: Chillam illadat, Selvam.
6: Cherry, cherry.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
12: ஹலோ, இது சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்த சாமி வீடு தானே?
13: ஓம் சன்னம் சைஸ் கடகம் இந்த சாமி தான் போதாம் காதை பீக்கிறார் புங்கம் போடுங்கோ நான் கூப்பிட்டு கொடுக்கலும் அடிச்சிடுவாங்களோ உடிய கத்தல போ சன் ஆஃப் சைட்டி கடக்க அந்த சாமி அப்டேட்.
12: ஹலோ, சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி ஸ்பீக்கிங். நீங்கள அரங்கால இருந்து கதைக்கிறது.
14: தெரியாம தான் கேட்கறீங்க, நீ சாலியே?
12: நான் மீசாலையில் தம்பி, நான் தென்மராட்சி தான். சரி, தென்மராட்சிக்குள்ளே மீசாலை வருகுது. ஏன் கேட்டுனீர், என்ன விஷயம்?
14: இல்லை, மீசாலையில் உதில் இருந்தவர் அவர்கிட்ட தான் இங்க அப்பா அம்மா எல்லாம் போய் நாளுக்கு ஏதாவது சாப்பிடுங்கள் வாக்களவு. அப்போ நான் நிச்சயம் மீன்களும் அடுத்த மகனோ அல்லது மீசாலையோ ஒன்று கேட்டுனதான்.
12: சரி, இப்போ சொல்லும், எப்போ உமக்கு நாள் பார்த்து சொல்லணும், எப்போ வைக்கிறதா யோசிச்சிருக்கிறேன்.
13: என்னப்பா,
12: பேசாமல்லும் அங்கே லைன்ல நிக்கிறார். காட்சி முடிய வந்து விளக்கம் சொல்றேன் நான். இல்ல தம்பி, சொல்லுமா, அது பிரச்சனை இல்ல, சொல்லுமா.
14: இந்த வருஷத்துக்குள்ள
12: இந்த வருஷத்துக்குள்ள இல்ல நீர், அது இந்த வருஷமும் இல்ல பாரும், 2026 நாள் இல்ல, 27 தான் ஏதாவது நாள் பார்க்கலாம். என்ன பெருசா செய்ய போடுறோம், அல்லது சிம்பிளா சின்னனா செய்ய போடுறோம், அதை பார்த்தா தான் அந்த நாளைகள் கணக்குகளையும் பார்க்கலாம். என்ன
14: இல்ல, தான் பெருசா தான் செய்ய யோசிச்சிருக்கிறேன். அதான் முழுக்க மூட்டனுக்கா மேலே இந்த நாள் சரியா வரும் என்று பார்க்கல.
12: என்ன மாதிரி பெரிய அளவில் செய்யறேன்னு சொன்னா, பொருள்லேருந்து யாரும் வரையினமோ அல்லது இங்கே இருக்கிற ஆக்கள் தானோ?
14: இல்ல, பெரிய அளவில் எப்படி நான் சொல்லேக்குள்ள பொருண்ணும் இருக்குது, இங்கே இருக்கிற ஆக்களும் இருக்குது. அதான் உங்கள்ட்ட மேன் சொல்றேன், அது கேட்க மாதிரி ஒரு டேட்டை பார்த்து சொன்னீங்கள் என்று சொன்னால்
12: சரி ஃபோரின்னு சொன்னால் என்ன மாதிரி அரைக்கரவாசியாக்கள் வருவினமோ ஃபோரினும் இருக்கிறாக்களும் உண்டு
14: இல்ல இல்ல அது ஃபோரின் சொன்னார் மூன்று பேர் அப்படித்தான் வருவிதம் தமிழுக்கா பார்த்து
12: அப்ப நீர் வந்து இப்ப இங்கே இருக்கிறாக்கள் கூட ஃபோரின் குறை வேண்டும் சரி சரி சரி என்னென்று சொன்னா பாருங்க இந்த செலவுகள் என்ன இல்லை இல்லை மாதிரி அதுகள் எல்லாத்துக்கும் வழி பண்ணிட்டீரோ செலவுகள் எல்லாத்துக்கும் இல்லை என்னென்று சொன்னா நான் பிறகு நாள் குறுக்கி தந்து போட்டு பிறகு அந்த செலவுகள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் என்ன
14: ஓ செலவுகள் எல்லாத்துக்கும் செய்தாச்சு
12: சரி அது சரி இப்ப இடம் பார்த்துட்டு பார்க்கணும் என்ன சரி இடம் பாக்குறேன்னு சொன்னால் பேரும் எத்தனை பேர்
14: இல்ல சொன்னும் கொஞ்சம் ஜனம் கூட வருவேன் அப்ப அது சேற்ற மாதிரி ஒரு டீட்ட தம்பிங்கள் என்று சொன்னால் நான் பார்த்து செல்லலாம்
12: பொறும்பார் நான் இந்த எடுத்து பார்த்தால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அங்கே இருக்குது இவன் இந்த இந்த இவன் இருக்குது அதுக்கு இவன் இருக்குது இவன் இருக்கு தம்பி ஒரு ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது ஒரு அப்ரூவல் ரெண்டு ஒரு பெண்டிங்கில் இருக்குது வேணுமெண்டா நான் ஒருக்கா கதைச்சு கொஞ்சம் காசை கொஞ்சம் கூட கொடுத்து கேட்டு பார்க்கலாம் உமக்கு அந்த டேட்டை தர சொல்லி ஏனென்று சொன்னால் அவள் கொஞ்சம் காசு இழுவறையில் கொஞ்சம் இழுவட்டு கொண்டு கிடக்குது அந்த இடம் அடுத்த வருஷம் எப்படியும் ஒரு மேயில் எடுத்து தரலாம் அம்மாக்கு
14: ஏ நான் கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ ஒரு வச்சல் காக்கல் வரணும் பார்க்கணும் வந்தால் இல்லை இப்போ கிழமைக்கு கிழமைக்கு நான் வைக்கி என்ன அப்போ வச்சு போட்டு சும்மா நாங்கள் இருக்கல அதை தான் நான் கேட்குறோம் அப்போ மேயில் சரி வரும் நினைக்கல
12: ஓ மேயில் சரி வரும் புக் பண்ணி கிடக்குது ஆனால் கொஞ்சம் அந்த அந்த இடத்துக்குரிய பேமெண்ட்ல கொஞ்சம் உள்வட்டு கொண்டு கிடக்குது மற்ற கொஞ்சம் ஆக்கள் செலவுகளும் தாரன்னு சொன்னாக்கள் இந்த கொஞ்சம் கதை வச்சில கிடக்குது வேணுமென்றால் கொஞ்சம் நீர கொஞ்சம் வெட்டுவீரன்னு சொன்னால் கதைச்சு பார்க்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு தானே உமக்கு நான் நல்ல ஒரு நாளா பார்த்து அந்த மேக்குள்ள முடிச்சு தர பாக்குறேன் நீ தொண்டுக்கும் ஜோசிக்காதையும்
14: அப்புறம் கூட பேமெண்ட்டுகள் என்ன மாதிரி
12: ஓ பேமெண்ட் அதுகள் எல்லாம் வந்து பாரு நான் இப்ப மாக்கமன் லோரன்ஸ் சிட்டில ஒரு புது ஆபீஸ் ஒன்று திறந்திருக்கிறேன் செகண்ட் ஃபுளோர்ல இருக்குது நீர் போய் அங்க போனீர் என்று சொன்னா இருக்குது சைக்கிள் கடை கந்தசாமி சர்வீசஸ் இருக்கும் நீர் அங்க போனீர் என்று சொன்னால் அங்க கட்டலாம் காசை கட்டலாம் செக்ரட்டரி இருப்பாவோ ஓ செக்ரட்டரியோட கணக்க கதைக்காம காசை மட்டும் கொடுத்துட்டு வந்திருந்தா சரி சரியோ
13: என்னப்பா இரண்டத்துக்கப்ப நாள் குறிக்கிறீங்களப்பா ஏதாவது கல்யாணங்க ஜாமத்தி உழலுக்கு நான் குறிக்க அதுக்கு தனி பாக்கிறது வைக்கணும் நீங்கள் என்னத்துக்கப்ப நாள் குறிக்கிறீங்க விட்டு மேபலை
12: இஞ்ச வேறும் நான் அதை செய்தேன்ட்டு நான் சொல்லி உமக்கு சொன்னானே நான் இப்போ என்னத்துக்கு நாள் பார்த்து ஆக்களுக்கு எனக்கு அடிக்கணும்னு சொன்னால் எனக்கு தெரியும் என்றால் இங்கே டொரண்டோவில் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு இரவன் நடக்குது கெட் டுகெதர் நடக்குது அந்த இவன் நடக்குது இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்போ சனம் வந்து இங்கே போகிறதுன்னு தெரியாது சில வேளையில் ஒரு இவெண்ட்டுக்கு சனம் போனால் மற்ற இவெண்ட்டுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் கேட்கல வந்து விதம் விதமான பிசினஸ் ஐடியாவ கொண்டு வரணும் என்ன இல்லாட்டி வாழையில அது என்ன இந்த நாட்டில
15: சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர் நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல புது படம் ஆரம்பிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை

0: KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு நபரை குறிக்கின்ற சொல், ஒரு ஆணை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. இது ஒரு சிறந்த பண்புகளை கொண்டவன் என்கின்ற அர்த்தத்தில் வரக்கூடிய சொல். அதேவழிலே நல்ல இயல்புகளை கொண்டவன், தன்னகத்தே நல்ல ஒழுக்கங்களை கொண்டவன், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நல்ல பண்புகள், இயல்புகள், ஒழுக்கங்களை உள்ளடக்கிய ஒரு சிறந்த மனிதனாக, இயல்புகளை கொண்ட மனிதனாக இருக்கக்கூடியவன், அவனை குறிக்கின்ற சொல்லாக இந்த சொல் அமைகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இரண்டு, அதாவது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து அபாராயம். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது சங்ககாலத்திலே குறிப்பிட்ட சில இசை வாத்திய கருவிகள், யாழ் போன்ற இசை வாத்திய கருவிகளை வாசித்து கூத்தாடி மக்களை மகிழ்விக்கின்ற தன்மை கொண்டவர்கள், மன்னர்களின் சபையிலே அவர்கள் வீரர்களை போற்றுகின்ற, மன்னர்களை போற்றுகின்ற வகையிலும் அவர்கள் பாடல்களை பாடி அதன் மூலமாக பரிசுகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கை காலத்தை ஓட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒரு தொழிலாக அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் இவர்களிலே பல வகை இருக்கின்றார்கள். அதிலே பொதுவான ஒரு சொல்லாக இந்த ஒரு தொழில் சார்ந்த சொல்லாக அது அழைக்கப்படுகிறது. இங்கே அது ஒருமையில் இருக்கின்ற சொல்லாக இருக்கிறது, அதாவது ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. ஆனால் பன்மைத்தன்மையிலே மரியாதை பண்பின் நிமித்தமாக ஒரு குலத்தொழில் என்று வருகின்ற போது அது வேறு சொல்லால் வருகிறது. இந்த இடத்தில் அது குறிப்பிட்ட ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக அமைகிறது. எனவே இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.

0: நேர்களுக்கு எடுக்கின்றிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காரில் 2:17 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வெளியில் அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: ரெண்டாவதுக்கு பாணன் வரும்.
0: பாணன் வரும்,
1: முன்னுக்கு தெரியல.
0: வாணன் வராது. இயல்புகளை கொண்டவன், பண்புகளை கொண்டவன், ஒழுக்கம் உடையவன் சொல்லிருக்கே ஒரு நேரடி சொல்லுண்டு வரும். இலகுவானது, மிக இலகுவானது. பகல நன்றி. நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க நடத்த நேரில் சந்திக்கலாம் இந்த வேளையிலே அழைப்பில். வணக்கம். குமார் சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்திருக்கிறது பாணன், மற்ற பக்கம் என்ன வரலாம்?
2: நானும் அதே சேம் பதில தான் கொண்டு வந்தேன்.
0: பாணன் மட்டும்தான் இருக்கா?
2: பாணனும் வாணனும் மட்டும்தான்.
0: வாணனா?
2: வாணன் வராது.
0: வாணன் வராது. பார்க்கல. நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கு நடத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
3: குணன் பாணன்.
0: என்னது முன்னுக்கு?
3: குணன், குணமானவன். குணம்.
0: ஓ, குணனா?
3: ஆமா,
0: குணன். பார்க்கல. நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு நடத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: குணன் பாணன்.
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கு நடத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
5: குணன் பாணன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் வெண்பா.
0: வணக்கம் வெண்பா, நலம்
6: தானே?
0: நலமா இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்?
6: குணன் பாணன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
7: பாணன், குணன்.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், குணன் என்பதும் பாணன் என்பதும் சரியான பதில்கள். குணன், இது ரெண்டுமே மூன்று சுழி ந வர வேண்டும் என்பதை கவனிக்கலாம். அதாவது இரண்டாம் எழுத்து மூன்று சுழி ந, கடைசி எழுத்து இரண்டு சுழி இன், அதிலே கவனமாக இருக்க வேண்டும். குணன் பாணன் என்பது சரியானது. குணன் என்பது நல்ல குணத்தை உடையவன், நல்ல இயல்புகளை கொண்டவன், நல்ல ஒழுக்கத்தை கொண்டவன், நல்ல பழக்கத்தை கொண்டவன், இப்படி எல்லா தன்மையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவனை குறிக்கக்கூடிய சொல். நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல இயல்புகள், நல்ல குணம் என்று எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒருவரை ஒரு சிறந்த சொல்லாக அழைக்கூடிய சொல் குணன் என்று வரும். குணன் இத்தகைய பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவன். பாணன் என்பது ஒரு பாணர் என்பதுதான் அந்த குலத்தொழில் சார்ந்த சொல். அதாவது பாணர் என்பது குறிப்பிட்ட சில இசைக்கருவிகளை இசைத்து கூத்தாடி மக்களை மகிழ்விக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். குறிப்பாக யாழ், பாடி போன்ற வாத்திய கருவிகளை அவர்கள் இசைப்பார்கள். இது மன்னர்கள் சபையிலும் அவர்கள் இருப்பார்கள், மக்களின் பொது அரங்குகளிலும் அவர்கள் இருப்பார்கள். ஊரூராக திரிந்து மக்களை சந்தித்து அவர்களை மகிழ்வித்து அந்த மக்கள் மத்தியிடமிருந்து பெறக்கூடிய பரிசுகளை, காசுகளை வைத்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவர்கள். மன்னர்கள் சபையிலும் வீரர்களை, மன்னர்களை இசைக்கருவிகள் கொண்டு வாசித்து அவர்கள் புகழ் பாடி பரிசுகளை பெற்று வாழக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே ஒரு சிறந்த இசைக்கருவிகளை கையாளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பது சொல்லிக் கொள்ளக்கூடிய பாணர் வகை என்று சொல்வார்கள். அதிலே பல வகையான வகைகள் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாணர் என்று சொல்லுக்குள் கூட பல வகை இருப்பதை சொல்கிறார். ஒன்று இசைப்பாணர், யாழ்ப்பாணர், இப்படி பல வகையான பாணர்கள் இருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே அந்த சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த தகவலுக்காக, அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். 2:20 விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
8: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
9: 416-700-2222 நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக வரும். இரண்டுமே 4 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக இருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது தமிழ் ஈழத்தின் முக்கியமான ஒரு பகுதியை, ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல். தமிழ் ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை, ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது, இது ஒரு நபரை விழிக்கின்ற ஒரு சொல், ஒரு நபரை வர்ணிக்கின்ற அல்லது அவரை விழிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அது என்ன உள்ளடக்கம் என்று சொன்னால், அது தங்கம் போன்ற ஒளி வீசுகின்ற உடலை கொண்டவன், தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற உடலை கொண்டவன் அல்லது என்று சொல்லக்கூடிய சொல், தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற உடலை கொண்டவன் என்கின்ற அர்த்தத்தில் அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். மீண்டும் தரவுகள், முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது, இது தமிழ் ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல், ஒரு ஒரு பிரதேசம் ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது, தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற மஞ்சள் நிறமுடைய உடலை கொண்டவன் அல்லது உடல் அழகை கொண்டவன் என்று வரக்கூடிய சொல், அர்த்தம் தரக்கூடிய சொல், தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற மஞ்சள் நிற உடலை கொண்டவன் அல்லது உடல் அழகை கொண்டவன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு விழித்து சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
12: Everything okay? No problem and dinam.
13: Bar kalamu closing da adikira nadi.
14: The customer you're trying to reach is not available.
15: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
16: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: ஒலிகின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே நான்கு நான்கெழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது தமிழ் ஈழத்தினுடைய ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல், ஒரு இடம் ஒரு பிரதேசம் சார்ந்த சொல், தமிழ் ஈழத்தினுடைய ஒரு முக்கியமான மாவட்டத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு பல முக்கியமான போராளிகளை தந்த ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. மிக புகழ்பெற்ற இடம், எல்லோருக்குமே தெரிந்த இடமாக இருக்கக்கூடியது. அது முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது, இது ஒருவரை விழிக்கின்ற ஒரு சொல், அதாவது தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற உடலழகை கொண்டவர், தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற மஞ்சள் நிற உடலழகை கொண்டவர் அப்படியும் வரலாம், அல்லது இயல்பாகவே தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற உடலை கொண்டவர் என்கின்ற அர்த்தத்தில் ஒருவரை விழிக்கின்ற ஒருவரை உருவகப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது சத்யபிரகாஷ் மற்றும் சக்திஸ்ரீ கோபாலன் ஆகியோர் பாடியது. பாடலுக்கான இசை ஹரிஸ் ஜெயராஜ்.

0: 2:30 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளா?
1: மன்னார் பொன்னார்.
0: என்னது ரெண்டாவது சொல்?
1: பொன்னார். பொன்னார்
0: பொன்னார், சரி பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. நடத்துவோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: மன்னார் பொன்னார்.
0: என்னாச்சு, எல்லாரும் ஒரே ட்ரக்கில் இருறீங்கள், பார்க்கலாம். அழைப்பில் அடுத்து வணக்கம். தீபன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: மன்னார் பொன்னார்.
0: என்ன, எல்லாரும் ஒரே வண்டியில் இறுறீங்கள், பார்க்கலாம். அழைப்பில் எடுக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
4: மன்னார் பொன்னார். பொன்னார் மேனியனே புலித்தோலை இறக்கசு
0: பூச்சிடா. சரி பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வெண்பா
0: சொல்லுங்கள், என்ன பதில்
5: உள்ளாம்?
0: பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளாம்? நன்றி, உங்களுக்கு. ஆமாம், மன்னார் என்பதும் பொன்னார் என்பதும் சரியான பதில்கள். மன்னார் என்பது தமிழ் ஈழத்தினுடைய ஒரு முக்கியமான மாவட்டத்தை குறிக்கின்ற சொல்லாக வருகிறது. தமிழ் ஈழத்தினுடைய முக்கியமான மாவட்டத்தை குறிக்கின்ற சொல் மன்னார் என்று வரும். பொன்னார் என்பது அதாவது பொன் போன்ற உடல், ஒளி அழகை கொண்டவன், அதாவது பொன் போன்று ஒளி வீசுகின்ற ஒரு உடல் அழகை கொண்டவர். இந்த அருவிகுதி சேர்ந்து வரும். அது பொன் கூட்டல் அர் என்று வருகிற போது அந்த பொன்னார் என்ற சொல் வருகிறது. பொன் கூட்டல் ஆர் என்பது, சாரி அர் அல்ல, ஆர் என்று வரும். இது பொன் என்றால் தங்கத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த ஆர் என்று வருகிற போது அது ஒரு நிலை பொருந்திய தன்மையில் வரக்கூடிய சொல், நிலை பொருந்திய தன்மை அல்லது நிறைந்த தன்மை என்று வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது இந்த ஆர் என்கின்ற சொல். எனவே இதில் பொன்னார் என்று சேர்த்து வருகிற போது பொன் போன்ற அழகு அல்லது தங்கம் போன்ற அழகு அல்லது பொன் போன்று ஒளி வீசுகின்ற அல்லது தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற அழகு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். ஒரு நபரை அது குறித்து வருகிற போது அந்த இயல்பை கொண்டவர், அந்த அழகை கொண்டவர் என்று தருகின்ற ஒன்றாக இருக்கும். தங்கம் போன்று ஒளி வீசுகின்ற அழகை கொண்டவர் அல்லது பொன் போன்று ஒளி வீசுகின்ற அழகை கொண்டவர் பொன்னார் என்பது சரியானது. ராஜவர்மன் அவர்கள் சொன்னது போல ஒரு பழைய திருமுறை பாடல் இருக்கிறது, பொன்னார் மேனியனை புலித்தோலை அரை கசைத்து என்று வரக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். 2:33
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
8: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
0: 2:34 நிமிடம் உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக இருக்கும். இது முன்னுக்கு வரக்கூடிய இந்த 4 என்பது இது மிக தொன்மையான கலை வடிவங்களில் ஒன்றை செய்து வாழக்கூடியவர் ஒருவரை, ஒரு நபரை குறிக்கின்ற சொல். மிக தொன்மையான தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்றை செய்து தங்களுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு நபரை குறிக்கின்ற சொல். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். தமிழ் மக்களுடைய மிக தொன்மையான பாரம்பரிய கிராமிய கலை வடிவங்களில் ஒன்று குறித்து அதை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்ட ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக அது முன்னுக்கு வரக்கூடிய 4 சொல் அமையும். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 என்பது இது பல அர்த்தங்களை தரும். அது பாவிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து பல அர்த்தங்கள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அதிலே ஒரு வகையை பார்க்கிற போது ஒரு தீவிரமான அன்பு கொண்ட ஒருவரை குறிக்கின்ற சொல். ஒரு தீவிரமான அன்பு கொண்ட காதல் கொண்ட ஒருவரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். தீவிரமான அன்பு அல்லது தீவிரமான காதல் அல்லது வெறித்தனமான அன்பு, வெறித்தனமான காதல் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வகையான அன்பு அல்லது காதலை கொண்ட ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அதே வேளையில் அது இன்னொரு வகையில் பார்த்தால் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. தீவிரமான அன்பு என்று வந்தாலே அதை பொதுவாக கடைசியில் எங்கே கொண்டே விடுவார்கள் சொன்னால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல தான் விடுகின்ற ஒன்றாக இருக்கும். அநேகமாக இந்த தீவிரமான வெறித்தனமான அன்பு என்பது ஏமாற்றப்பட்ட நிலையிலே தான் சமூகத்திலே பல அடையாளங்களை காக்கணும். எல்லா இடம் என்று சொல்ல முடியாது, பொதுவான தன்மையிலே சொல்லலாம். தீவிரமான அன்பு என்பதை கடைசியாக கொண்டு போய் மனநல பாதிப்பிலே விடுகின்ற ஒன்றாகவே இருக்கிறது சமூகத்தில் என்பதையும் கவனிக்கலாம். எனவே அந்த சொற்கள் இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று மிக பாரம் தமிழ் மக்களுடைய மிக தொன்மையான பாரம்பரிய கிராமிய கலை வடிவங்களில் ஒன்றை செய்து அதை தங்கள் வாழ்க்கையாக, தங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களை குறிக்கின்ற சொல், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை அல்லது தனித்தன்மையிலே அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அது ஒரு ஒரு ஒரு கலை, கலை வடிவம் சார்ந்த சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது அதிதீவிரமான அன்பு அல்லது வெறித்தனமான அன்பு அல்லது காதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். இன்னொரு வகையில் பார்த்தால் மனநலத்தை இயல்பான மனநலம் இளந்தோர் குறித்து சொல்லக்கூடிய சொல்லாகவும் இருக்கிறது. இயல்பான மனநலத்தை இளந்தோரை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கிறது. இது ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக அமையும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துகள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
10: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. Soul and Fire events.kilikoo.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
0: உங்களுக்கான தரவுகளை மீண்டும் சொல்லிக்கொண்டு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே நான்கு நான்கு எழுத்துக்கள் எல்லாமே, அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது தமிழ் மக்களுடைய மிக தொன்மையான பாரம்பரிய கிராமிய கலை வடிவங்கள் சார்ந்த ஒரு சொல். முன்னுக்கு வரக்கூடிய அது ஒரு நபரை குறிக்கிறது, அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது மிக தொன்மையான பாரம்பரியம் மிக்க தமிழ் மக்களுடைய கிராமிய கலை வடிவங்களில் மிக முக்கியமான ஒரு கலை வடிவம் சார்ந்த சொல். இது அந்த கலை வடிவத்தை தங்களுடைய அடையாளமாக, தங்கள் வாழ்க்கையாக கொண்ட ஒரு ஆணை குறிக்கின்ற சொல். அந்த கலை வடிவத்தை, அந்த கலையை தன் வாழ்க்கையாக, தன் அடையாளமாக கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆணை குறிக்கின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது தீவிரமான அன்பு அல்லது ஒரு வெறித்தனமான அன்பு, வெறித்தனமான காதல், தீவிரமான அதிதீவிரமான காதல் வசப்பட்ட அல்லது அதை செலுத்தக்கூடிய, அதை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணை குறிக்கின்ற சொல். அதிதீவிரமான, வெறித்தனமான அல்லது அதிதீவிரமான ஒரு காதல் அன்பு என்கின்ற நிலையில் அதனால் பாதிக்கப்பட்ட அல்லது அதை செலுத்தக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் இது ஒரு மனநல பாதிப்போடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அதுவும் ஒரு ஆணை குறிக்கின்ற சொல் தான். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது ஜுவன் சங்கர் ராஜா சுரேஷ் சுராஜ் குழுவினர் பாடிய பாடல். இசை ஜுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் கபிலன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காரில் 2:44 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பில் வணக்கம். வணக்கம் தீபன், சொல்லுங்கள்.
1: ரெண்டாவது குறவன் வருமா?
0: குறவன் வராது.
1: நன்றி
0: பிள்ளையா, நீங்களே தீர்மானிச்சாஜா? சரி பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிலே வணக்கம். சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் பார்க்கலாம்? நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு ஆமாம், கூத்தன் என்பதும் பித்தன் என்பதும் சரியான சொற்கள். கூத்தன் என்பது கூத்துக்கலை. தமிழ் மக்களுடைய மிக தொன்மையான பாரம்பரிய கிராமிய கலை வடிவங்களில் ஒன்று கூத்து. அது கூத்து பல வகைப்படும். அதில் ஒன்று நாங்கள் போராட்ட காலங்களிலே அதிகம் அறிந்தது தெருக்கூத்து. கூத்து என்பது பல வகை. அதிலே தெருக்கூத்து, வீதி நாடகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தெருக்கூத்து போராட்ட காலத்திலே மிக மிக மிக மிக சிறப்போடு போராட்ட ஒரு வடிவமாக இருந்தது. அதாவது போர் சார்ந்த பல்வேறு விடயங்களை, அதன் தேவையை மக்களுக்கு உணர்த்துகின்ற, மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு எளிய கலை வடிவமாக இருந்தது. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை. அது மேலே அதில் ஈடுபட்டவர்கள் போற்றுதலக்கூடியவர்கள். என்ன சொன்னால், கூட்டங்கூடினாலே கெலி அடிக்கும், பொம்மர் அடிக்கும். அதாவது ஸ்ரீலங்கா பான்புடைய வான்படையினுடைய வான்படை தாக்குதல் நடக்கும் ஒரு கூட்டங்கூடி நின்றாலே. அப்போ மேடைகள் போட முடியாது. முன்னுக்கு ஒரு உளவு இயந்திரம், சிறிய லேண்ட்மாஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறிய வகை உளவு இயந்திரத்திலே ஒரு ஒலிபெருக்கியிலே அறிவித்தல் திடீரென்று தான் வரும். அந்த ஊருக்குள்ளே திடீரென்று ஒரு அறிவித்தல் செய்து கொண்டு போவார்கள். அதன் பின்னே மக்கள் சென்று சேர்கிற போது ஒரு எங்கேயாவது ஒரு மரக்கூடல், ஒரு மாவடி அல்லது ஒரு வேம்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மரக்கூடலின் கீழே ஒரு டிராக்டர் பட்டி என்று சொல்லக்கூடிய பெரிய உளவு இயந்திரம். சின்ன உளவு இயந்திரம் லேண்ட் மாஸ்டர் என்று சொல்லுவோம், பெரிய உளவு இயந்திரம் டிராக்டர் என்று சொல்லுவோம். அந்த பெரிய உளவு இயந்திரம் தான் போய்கொண்டிருக்கும். அதிலே சில, அதாவது இந்த ஒலிபெருக்கி சார்ந்த சில கருவிகள் இருக்கும். அதிலே கலைஞர்களும் இருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு மரக்கூடலுக்கு கீழே அது அந்த பெட்டியினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அது மேடையாக மாற்றப்படும். அது வரைக்கும் போகிற போது அது ஒரு வாகனம் மாதிரி இருக்கும். அதில் போய்விட்டால் அது ஒரு மேடையாக மாறும். அந்த மேடை என்பது இயல்பாக இருக்கும். அதிலே தான் இந்த அந்த தெருக்கூத்துக்கு இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய அல்லது இசை சார்ந்த சில அந்த ஒலிபெருக்கி அல்லது பொக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் போன்றவரி இருக்கும். ஆனால் தெருக்கூத்து கலைஞர்கள் நிலத்திலே தான், தரையில் நின்று தான் அதை ஆடுவார்கள். அந்த ஒலிபெருக்கி சார்ந்த விடயங்கள் அந்த டிராக்டர் பெட்டியிலே பொருத்தப்பட்ட வடிவத்தில் இருக்கும். திடீரென்று தோன்றுவார்கள், ஆடுவார்கள், மக்களிடத்தில் அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். பிறகு அடுத்த ஊருக்கு சென்று விடுவார்கள். சில இடங்களிலே ஒரு ஊரிலே பார்த்த மக்கள் அது நன்றாக இருக்கிற போது, அந்த கலை வடிவம் ஈர்க்கப்படுகிற போது இன்னொரு ஊருக்கும் சென்று போய் தொடர்ச்சியாக போய் பார்ப்பார்கள். முதலிலே பார்த்ததை அடுத்த ஊருக்கும் அந்த இசைக்குழுவின் பின்னாலேயே சென்று, அந்த கூத்து கலைஞர்கள் பின்னாலேயே சென்று இன்னொரு ஊரிலும் அதை பார்ப்பார்கள். அப்படியான வழக்கமும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குறிச்சி குறிச்சியாக, குச்சொழுங்கை குச்சொழுங்கையாக சென்று போராட்ட தேவையை, அதன் நியாயத்தை அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு விடயங்கள் எல்லாத்தையும் சொல்வார்கள். பதுங்கு குழிகளுக்குள்ளே எப்படி உங்கள் உயிர் காத்துக் கொள்வது, இரத்த தானம் வழங்குவது போன்ற அத்தியாவசிய விடயங்களையும் இந்த தெருக்கூத்து கலை வடிவமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு சிறப்புகள் இருக்கிறது. போராட்டத்தினுடைய அறம் அதிலே அதிகம் சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே கூத்து என்பது கலை. அந்த கூத்தை ஆடக்கூடிய ஒருவர் கூத்தன் என்று அழைப்பர். கூத்து என்பது ஒரு கலை. அதை கூத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கூத்தன் என்று அழைப்பார்கள். பித்தன் என்பது பொதுவாக ஒரு சாதாரணமாக பார்த்தால் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தால் அது காதல் வசப்படுகின்ற அல்லது அதிகமான அன்பு, தீவிரமான அன்பு, தீவிரமான காதல் கொண்ட ஒரு நபரை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். பித்து பிடித்த நிலை என்று சொல்வார்கள். அதிக ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் அதை பார்க்கலாம். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றி. ஒலிக்கின்ற விளம்பரங்களைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நிறைவு தரவுகள் வழங்கப்படும்.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு இலகுவான தரவை கொண்டே இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். முன்னுக்கு வரக்கூடியது ஒரு மரத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடியது மூன்று ஒரு மரத்தை குறிக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது ஒரு வார்த்தையை குறிக்கின்ற சொல். வார்த்தையை குறிக்கின்ற சொல்லாக இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய சொல் இருக்கும். முன்னுக்கு வரக்கூடியது ஒரு மரத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். ஒன்று மரம், இன்னொன்று வார்த்தை. அழைக்கலாம் 4165930055. ஒன்று மரத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு மரத்தின் பெயராக வரும். இன்னொன்று வார்த்தை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காட்டில். 2:52 ஒலிகன பாடலத்தின் நேர்கள் சந்திக்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு மரத்தின் பெயராக வரும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு மரத்தின் பெயராக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது வார்த்தை என்பதோடு சம்பந்தப்படும். இன்னொரு வகையில் பார்த்தால் சத்தியம் என்றும் எடுத்துக்கொள்வார்கள். சத்தியம் அல்லது உண்மை என்பதோடும் அதை எடுத்துக்கொள்வார்கள். சாதாரணமாக பார்த்தால் ஒரு வார்த்தை என்பதோடு சம்பந்தப்படும். வார்த்தை, சத்தியம், உண்மை என்பதோடெல்லாம் சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது கார்த்திக் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இரவு 2:55 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றில் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் இருக்கிறது? நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
1: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லலாம்? நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பிலே இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம் தீவன்.
1: தீவன் சொல்லுங்கள், என்ன பதில்
4: சொல்லலாம்?
1: நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம், என்ன பதில் சொல்லலாம்? நன்றி, உங்களுக்கு
5: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் ராஜவர்மன். அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம்,
1: தேவுமார் சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லலாம்? நன்றி, உங்களுக்கு
6: நன்றி.
1: ஆமாம், தேக்கு என்பதும் வாக்கு என்பதும் சரியான பதில்கள். தேக்கு என்பதும் வாக்கு என்பதும் சரியான பதில்கள். இங்கே தேக்கு என்பது ஒரு மரத்தின் பேராக வரக்கூடியது, வாக்கு என்பது சத்தியம் உண்மை வார்த்தை என்பதன் பக்கத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும், அவ்வப்போது இணைந்து கொண்டு பதில்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியுடன் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
11: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
12: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
13: ஏசியா கோல்டு.
12: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
13: விதவிதமான நகை தெரிவு,
12: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
13: லேசர் கட்டிங்,
12: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
13: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
12: ஏசியா கோல்ட் இங்க், 416-746-2742.
14: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
15: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
16: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

அமெரிக்க அரசாங்கத்தினால் சிறிலங்கா விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57 ஜி ரேஞ்சர் பன்முக பயன்பாட்டு உலங்கு வானூர்திகள் கடல் மார்க்கமாக சிறிலங்காவை சென்று சேர்ந்திருக்கிறது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உட்பட்ட மொத்தம் 30 வகையான மருந்துகளின் விலைக்கு தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் உச்சவரம்பை நிர்ணயம் செய்திருக்கிறது. முக்கியமான திட்டங்களை கட்டி முடிப்பதிலும் அமெரிக்கா அல்லாத நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதிலும் பணிகள் தொடர்வதனால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டம் நிறைவேற்றி வருவதாக கனடிய பிரதமர் மார்க்கானி தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையூடாக 24 வணிக கப்பல்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. CMR தமிழ்FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நேர்களுக்கு எடுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழகம் காரிலே 3:07 தொடர்ந்து பெருமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 15°C காற்று மணித்தியாதருக்கு 14 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 11°C வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 29°C வெப்பநிலையாக இருக்கும். இன்று இரவு பொழுது 14°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த பொழுதாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதுபோலவே வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களும் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாகவே தென்பட இருக்கிறது.
1: கடந்த 20 வருடங்களுக்கு

நேரம் 3:08. தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் 4 வரையான பொழுதில் தாய் நிலம் குறித்த நினைவு பதிவுகளை நேர்கள் கேட்கலாம். தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்கள், தேச விடுதலைக்கான களங்களில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய எல்லைப்படை வீரர்கள், தேசிய துணைப்படை வீரர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய அரசுகளால் தமிழீழ மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் பொதுமக்கள் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் சமகால அரசியல் மற்றும் தாய் நிலத்தின் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காற்றலை பொழுதாக இந்த காற்றலை பொழுது தாய் நிலத்தின் நிலவுகளை பகிர்கின்ற காற்றலையாக அமைகிறது. தேச விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய அத்தனை மாவீரர்களையும் சிங்கள அரச பயங்கரவாதத்தாலும் இந்திய படைகளாலும் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்டு எங்கள் தேசத்தின் மக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கான அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

என்று ஜூன் மாதம் மூன்றாம் நாள் காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதத்தின் இறுதியில் இதே காலப்பகுதியில் தமிழினம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வழிகளையும் காலத்துக்கும் மறந்து போய்விடக்கூடாத துயரங்களையும் வரலாற்று பேரழிவையும் சந்தித்த நாட்களாக இவை இருக்கிறது. மே 31, ஜூன் 1 ஆகிய இரண்டு நாட்களுமே அத்தகைய ஒரு வலியை தமிழர் தேசம் சந்தித்தது. வழக்கமாக சிங்கள தேசத்தால் ஏற்படுத்தப்பட்ட வலிகளை, ரணங்களை, பெருந்துன்பங்களை தாண்டி இது தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் வலியாக அமைந்த ஒன்றாக, இன்றைக்கும் மீளப்பெற முடியாத பேரழிவை சந்தித்த ஒரு நாளாக இந்த மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய நாட்கள் அமைகிறது. ஒரு இனத்தை அழிக்கப் போகின்றாயா? முதலிலேயே அவர்களுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும். அடுத்து அவர்களுடைய பண்பாட்டை அழிக்க வேண்டும். பிற்பாடு அவர்கள் மொழியை அழிக்க வேண்டும். ஒரு இனத்தை அழிப்பதாக இருந்தால் எப்பொழுதுமே ஆக்கிரமிப்பாளன், ஒரு எதிரி நாடு, ஒரு எதிரி தேசம் அல்லது ஆக்கிரமிக்கின்ற படைகள் முதலிலே செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக அவர் வரலாற்றை அழிப்பது, அடுத்து அவர்களுடைய பண்பாட்டை அழிப்பது, அடுத்து அவர்கள் மொழியை அழிப்பது. இதைத்தான் சிங்கள தேசம் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த ஒட்டுமொத்த இன அழிப்பு சூத்திரத்துக்கு அமைவாக தமிழ் மக்களுடைய வரலாற்று, பண்பாட்டு, மொழி கருவூலமாக விளங்கிய இந்த மூன்றும் சேர்ந்து ஒன்றாக விளங்கிய தமிழ் மக்களுடைய யாழ் பொது நூலகம் அழிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் அதாவது ஒரு இனத்தினுடைய இனத்தை அழிக்கப் போகிறையா? முதலில் அவர்களுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும். அப்போ வரலாற்றை சொல்லுகின்ற அருமையான, மிக தொன்மையான பொக்கிசங்கள், நூல்கள், ஓலைச்சுவடிகள் அங்கே இருந்தது. அடுத்து அவர்கள் பண்பாடு, தமிழ் மக்களுடைய பண்பாட்டை போற்றுகின்ற, பண்பாட்டை எடுத்துரைக்கின்ற, காலத்துக்கு அழியாத பல்வேறு பொக்கிசமான நூல்கள் அங்கே இருந்தது. பிறகு அவர்கள் மொழி சார்ந்த அறிவு தேடலுக்கான பல்வேறு அரும்பெரும் புத்தகங்கள் அங்கே இருந்தது. இந்த மூன்றும் சேர்ந்து ஒன்றாக இருந்த ஒன்றாகத்தான் யாழ் நூலகம் ஆசியாவின் மிக முக்கியமான நூலகமாகவும் தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கருவூலமாகவும் இருந்த ஒன்று. சிங்கள மொழி காடையர்களால், சிங்கள அரச பயங்கரவாதத்தால் ஏவல் மூலமாக அழிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. யாழ் பொது நூலகம் சிங்கள இன அழிப்பு அரசனால் எரித்து சாம்பலாக்கப்பட்ட நாளாக அது இருக்கிறது. இன்று வரை அதனுடைய பல்வேறு வடிவங்களை சிங்கள தேசத்தினுடைய அரசுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என்று அழைக்கின்றோம். ஒரு இனத்தை அழிக்கும் முன் அதன் சுவடுகளை அழி, அடையாளத்தை அழி என்பார்கள். வடக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களின் புலமை சொத்தாக கருதப்பட்டு வந்த யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்ட சம்பவம் வரலாற்றில் என்றுமே தமிழ் மக்களால் மறக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. தமது தமிழ் மரபையும் வரலாற்றையும் ஆவணப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு தொல்பொருள் வைப்பகமாகவும், தான் பீணப்பட்டு வந்து அத்தகைய ஒரு நிலையில் தான் அது பீணப்பட்டு வந்தது, மீள பெற முடியாத பல அரிய நூல்களையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரான ஏடுகளையும் கூட அங்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த நூலகம் அரசு கொடுத்ததல்ல, சிறிலங்கா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட புத்தகங்களோ உருவாக்கப்பட்ட ஒன்றோ அல்ல. அது அன்றைய தமிழ் புலமையாளர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒன்று என்பதும் இங்கே அந்த நூலகத்துக்கான தனிச்சிறப்பாக அமைகிறது. 70களின் இறுதியிலே வடக்கு கிழக்கெங்கும் தொல்பொருள் ஆய்வுகள் என்கின்ற பெயரிலே கண்டுபிடிக்கப்பட்டவற்றை கொண்டு, ஆதலால் வடக்கு கிழக்கு முழுவதும் சிங்களவர்களின் பிரதேசங்கள் என்று நிறுவுகின்ற வேலைத்திட்டம் ஒன்று சிங்கள பேரினவாதத்தால் அன்றைய நாட்களிலே தொடங்கப்பட்டது. தமிழ் மக்களுடைய தாயக கோட்பாட்டை மறுத்து ஒதுக்குவதற்கான இந்த வேலைத்திட்டத்தில் அரசின் உதவியோடு பல்வேறு இனவாத அமைப்புகள் பல முனைகளிலே திட்டமிட்டு மேற்கொண்டிருந்தன. 77 இனக்கலவரத்தை விசாரணை செய்கின்ற ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளித்த பல இனவாத சக்திகள் கலவரத்தை பற்றி பேசுவதை இந்த தொல்பொருள் ஆதாரங்களை பற்றியே அதிகம் பேசின என்பதும் அந்த குறிப்பிடத்தக்க விடயமாக அமைகிறது. இவர்களிலே மடிகே பஞ்சாசீல தேரர் மற்றும் ஹரிச்சந்திர விஜயதுங்க, எச் எம் ஸ்ரீசோம போன்றோர் அங்கு பெரிய அறிக்கைகளையே அன்றைய தினம் சமர்ப்பித்தார்கள். அவை சிறு கை நூல்களாகவும் கூட சிங்களத்தில் வெளியிடப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாதையில் சிங்கள பேரினவாத அரசால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்தான் சிரில் மெத்யூ என்று சொல்லக்கூடிய இனவாதி என்று சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையின் வரலாற்றில் பல இனவாதிகளை உருவாக்கிய முக்கியமான கோட்டையாக அன்றிலிருந்து இன்று வரை திகழ்வது சிங்களத்தின் கலனி பிரதேசமாக அமைகிறது. அந்த தொகுதியின் ஐக்கிய தேசிய அமைப்பாளராக சிரில் மெத்யூ இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 77 தேர்தலில் கலனி தொகுதி மக்களால் வெற்றி செய்யப்பட்டவர்
வெற்றியடைய செய்யப்பட்டவர் அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே தொகுதியை சேர்ந்தவர்தான் சிறிலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி, ஒரு சிங்கள பேரினவாதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்த்தனா என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறில் மெத்யூவுக்கு தொழில் மற்றும் விஞ்ஞான அலுவலர்கள் அமைச்சராக ஜே ஆர் அவர்கள் சிறில் மெத்யூவை நியமித்திருந்தார். 1980 சிறில் மெத்யூ தனது அதிகார பலத்துடன் வடக்கிலே அகழ்வு ஆராய்ச்சிகளை விஸ்தரிப்பதற்காக அதிகாரிகளை அனுப்பி தனது வழிகாட்டலில் அந்த இன அழிப்பு வேலையின் பல்வேறு திட்டங்களை அவர் அமுல்படுத்தினார். இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அரச தொழில்துறை பௌத்த சங்கம் என்று ஒன்றை ஆரம்பித்திருந்தது. திருமலையில், அதாவது திருகோணமலையில் புல்மோட்டை மற்றும் குச்சவெளி பிரதேசத்தில் அரிசிமலை ஆரண்ய சோனாசனைய என்கின்ற ஒரு பௌத்த தளத்தை அவர் ஆரம்பித்திருந்தார். சிறில் மெத்யூ தயாரித்த அறிக்கையை அதிகாரப்பூர்வமாகவே இலங்கையின் கலாச்சார உரிமைகள் பற்றி யுனெஸ்கோ நிறுவனத்திடம் கையளித்து அந்த பிரதேசங்களை பாதுகாத்து தருமாறு முறைப்பாடொன்றையும் அவர் செய்திருந்தார். அந்த அறிக்கை இன்று வரை சிங்கள தேசியவாதிகளால் போற்றப்பட்டு வருகின்ற தன்மை கொண்டது என்பதையும் நாங்கள் கவனிக்கலாம். வடக்கு கிழக்கு சிங்களவர்களின் பூமி என்கின்ற வகையில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாங்கள் கவனிக்கலாம். வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பௌத்த மதமும் அதன் செல்வாக்கும் இருந்திருக்கிறது என்பது அவர்களால் சொல்லப்பட முனைகின்ற செய்தியாக இருந்திருக்கிறது. ஆனால் அவ்வாறு இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த பௌத்த மதத்தை கூட சிங்கள மக்களோடு சம்பந்தப்படுத்துகின்ற ஒன்றாக அவர்கள் மாற்றியதுதான் அங்கே அபத்த நிலையாக காணப்பட்டது. அதாவது வடக்கில் காணப்பட்ட பௌத்த மத வழிபாட்டை அவர்கள் சிங்களவரோடு சம்பந்தப்படுகின்ற சிங்கள பௌத்த வழிபாடாக மாற்ற முனைந்தார்கள். ஏனென்றால் தமிழ் பௌத்தம் என்கின்ற ஒன்று காலாதிகாலமாக அங்கே இருந்திருக்கிறது. தமிழ் மக்கள் பலரும் பௌத்த மதத்தை தழுவிய நிலையில் காணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரலாறாக இருந்திருக்கிறது. அதாவது அன்றைய பௌத்த மதம் அதிக சகிப்புத்தன்மை, அதிக பேரன்பு என்கின்ற பல உன்னதமான கோட்பாடுகளை கொண்ட ஒரு சிறந்த தர்மத்தை கொண்ட மதமாக இருந்ததனால் அன்றைய கால தமிழர்கள் பலரும் பௌத்த மதத்தை தழுவியிருந்தார்கள். எனவே வடக்கு கிழக்கில் காணப்பட்ட பௌத்த மதம் என்பது தமிழ் பௌத்தர்களுக்குரியதே அன்றி அது சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது அல்ல என்பதை வரலாற்றில் நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த தமிழ் பௌத்தம் என்கின்ற ஒன்று நிலவியதை மறுத்து அதை சிங்கள பௌத்தமாக மாற்றி அந்த வகையில் வடக்கு கிழக்கு என்பது சிங்கள பூமி என்கின்ற ஒன்றாக அதை திரிவுபடுத்தி அதை மடமாற்றி அதை தங்கள் தேசம் என்று சொல்வதற்கான முனைப்புகள் 77 காலப்பகுதியிலே அதிதீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. தமிழ் மக்களுக்கு உரிமை கோருவதற்கு அங்கு ஒன்றும் இல்லை, அது பயங்கரவாத கோரிக்கைகள் என்று நிறுவுகின்ற வகையில் அவர் நூல்களை எழுதியும் பிரசுரித்தும் வந்தார். கௌத கொட்டியா, புலிகள் யார், 1980 அது இன்று வரை ஏனோ தோல். சிகளுனி புதுசுசுன போரா கனிவ், அதாவது சிங்களர்களே பௌத்தத்தை காத்திடுங்கள் என்கின்ற நூல்கள் மிக மோசமான இனவாதத்தை கக்கிய நூல்களாக அன்றைய நாளிலே அறியப்பட்டது. தன்னை தீவிர சிங்கள பௌத்தனாக ஆக்கிக் கொண்ட சிறில் மெத்யூ தமிழ் விரோத போக்கையும் தமிழ் வெறுப்புணர்ச்சியையும் அவர் கையில் எடுத்து அதை வளர்த்தெடுத்துக் கொண்டிருந்தார். யாழ் நூலக எரிப்புக்கு சிறில் மெத்யூ மட்டும் பொறுப்பல்ல, அதற்கு ஏதுவான இனவாத அலை என்பது ஏற்கனவே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் யாழ் நூலக எரிப்பின் உடனடி காரணகாரியங்கள் என்று தேடுகிற போது அங்கே சிறில் மெத்யூ என்பவர் தவிர்க்கப்பட முடியாத ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார். அங்கே ஏற்பட்ட உடனடியான நிலைமைகளுக்கு தலைமை கொடுத்தவர் சிறில் மெத்யூ என்பது குறிப்பிடத்தக்கது. சிறில் மெத்யூ சிறிலங்காவின் பாராளுமன்றத்திலே சிறில் மெத்யூ ஆற்றிய உரைகளில் இனவாத விசர்நாயொன்றின் கர்ஜனைகளை காணக்கூடியதாக இருக்கும் என்பது அந்த நேரங்களிலே தமிழர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களாக இருந்தது. அதாவது சிறில் மெத்யூ சிங்கள பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அந்த பல உரைகள் இனவாதத்தை கக்கக்கூடிய விசர்நாயொன்றின் கர்ஜனைகளாக இருந்தது என்று அன்றைய சமூகத்தின் தமிழர்கள் அதை விழிப்பு செய்திருக்கின்றார்கள். சிறில் மெத்யூவின் இந்த போக்கை ஐக்கிய தேசிய அரசாங்கமும்
அரசாங்கத்தினுடைய இந்த பிரதிநிதிகளும் பெருசாக கண்டுகொள்ளாத நிலைதான் இருந்தது. அதாவது அதை அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக நுழைவை சிரில் மெத்யூவால் சகிக்கக்கூட முடியாத ஒன்றாக இருந்தது. அதாவது தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிகளை பெறுவதை சிரில் மெத்யூவால் சகிக்க முடியாத ஒன்றாக அவர் பார்த்தார். எம் சிவசிதம்பரம் மற்றும் சிரில் மெத்யூ ஆகிய இருவருக்கும் இடையிலே பாராளுமன்றத்திலே கடுமையான வாதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ் மாணவர்களை குறுக்கு வழியிலே பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவதாக வினாத்தாள் திருத்தினர்கள் மோசடி செய்து அந்த புள்ளிகளை வழங்கினார்கள் என்று சிரில் மெத்யூ மோசமான குற்றச்சாட்டுகளை அந்த வேளையிலே வைத்திருந்தார். அந்த விவாதத்தில் அவரை ஆதாரத்தை முன்வைக்க கூறிய போதிலும் எந்த விடயத்திலும் சிரில் மெத்யூவால் எந்த விதமான ஆதாரங்களையும் அந்த வேளையில் சமர்ப்பிக்க முடியவில்லை. வடக்கு கிழக்கில் எழுச்சியுற்ற தமிழர் உரிமை இயக்கங்களை எதிர்கொள்ள இப்படியான சிங்கள இனவாத சக்திகள் சிங்கள அரசாங்கத்துக்கு தேவைப்பட்ட ஒருவராகவே இருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் மனநிலை என்று பார்க்கிறபோது வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களின் எழுச்சி சிறிலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. 77 கலவரம் நிகழ்ந்து அதன் மீதான விசாரணைகளை கூட அந்த சூட்டை தனிய வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது. மாவட்ட சபைகள் தேர்தலிலே கூட்டணியோடு போட்டியிட்டு எந்த பெரும் விலையை கொடுத்தாவது வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பல ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது அன்றைய காலத்தின் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது, அல்லது அது அவர்களின் விருப்பாக இருந்தது. இந்த யாழ்ப்பாணத்தில் கூடுதல் ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அருவறுக்கத்தக்க பல தேர்தல் மோசடிகளில் இறங்கியது. இதனை அன்றைய காலத்தில் வெளியாகிய சில சர்வதேச அறிக்கைகள் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றன. வாக்குப்பெட்டிகள் பல இடங்களிலே சிங்கள ஐக்கிய தேசிய கட்சியால் சூறையாடப்பட்டன. சாமானிய மக்களுக்கு இது தெரிந்த ஒன்றாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் ஐக்கிய தேசிய கட்சி நியமித்திருந்த பிரதான வேட்பாளரான தியாகராஜா என்கின்ற தமிழ் வேட்பாளர் அந்த நேரத்தில் இருந்திருந்த தமிழ் இயக்கங்களால் குறிவைக்கப்பட்டார். அவர் மே மாதம் 24 நாளன்று நிரந்தரமாக மண்ணை விட்டு அகற்றப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இது ஒரு பேரிடியாக அமைந்தது. அதாவது தமிழர் ஒருவரை வைத்துக் கொண்டே தமிழ் மக்களுடைய கண்களை குத்துவது என்று சிங்கள பேரினவாத அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு இந்த தியாகராஜா என்பவர் தமிழ் நிலத்தை விட்டு அகற்றப்பட்டது சிங்கள பேரினவாத அரசுக்கு பேரிடியாக அமைந்தது. இதை தங்களுக்கான ஒரு சவாலாக ஐக்கிய தேசிய கட்சி கருதியது. தேர்தல் பணிகளை நேரில் நின்று கவனிப்பதற்காக ஜே ஆர் ஜெயவர்த்தனா அமைச்சர் சிரில் மெத்யூவையும் மெத்யூவுக்கு நெருக்கமான அமைச்சர் காமினி திசாநாயக்காவையும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் ஆகியோரை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை மே மாதம் 30 நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்துக்கு ஜெயவர்த்தனா அனுப்பி வைத்தார். அதைவிட ஏற்கனவே அதிக அளவிலே சிறிலங்கா போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கு மேலதிகமாக வெளி மாவட்டங்களிலிருந்து 500 காவல்துறையினர் கொண்ட ஒரு குழு பெரும் படை அனுப்பப்பட்டது. ஒரு பெரிய அசம்பாவிதத்துக்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்படுவதை யாழ்ப்பாண மக்கள் அன்று அறிந்திருக்கவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 4 இருந்த நிலையில்தான் தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக போய்கொண்டிருந்தது. மே மாதம் 31 நாள் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் அம்மன் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த 3 போலீசார் இளைஞர் சிலரின் கொண்டே அன்று முதல் தேடல் தொடங்கியது அது இன்று வரை ஏதோ தொடர்கிறது நடவடிக்கைகளுக்கு இலக்கானார்கள். நெருப்பென கொதிக்குது இதயம். போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட இந்த தள்ளுமுள்ளுவை அடுத்து சில குறிப்பிட்ட நிமிடங்களிலேயே அங்கே ஆயுதம் ஏந்திய சிங்கள போலீசார் படையொன்று தமது வெறியாட்டத்தை தொடங்கியிருந்தது.
திட்டமிட்ட வகையிலே இளைஞர்களுக்கும் தங்களுக்குமான ஒரு முரண்பாட்டை ஏற்றிவித்து தோற்றுவித்து அதன் மூலமாக தங்களுக்குள் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகின்ற நிலைமையை உண்டாக்கி அதன் மூலம் தமிழ் இளைஞர்களை கொதிப்படைய செய்ய வைத்து தமிழ் இளைஞர்கள் தங்களை தாக்குகின்ற ஒரு சூழலை சிங்கள போலீசார் அந்த இடத்தில் ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சிங்கள போலீசாருக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்ட போது அந்த இடத்தில் திடீரென்று பெரும் போலீஸ் குழு ஒன்று அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. இத்தகைய நிலையில் அங்கே வந்திறங்கிய சிங்கள போலீஸ் படையொன்று தமது வெறியாட்டத்தை தொடங்கியிருந்தது. வீதியில் கண்டவர்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தினார்கள். வீதி விருச்சோடி காணப்பட்டது. ஆத்திரத்தின் அருகில் இருந்த அனைத்தையும் அவர்கள் சின்னாபின்னப்படுத்தினார்கள். 180 மேற்பட்ட கடைகள் கொள்ளையிடப்பட்டும் தீயிட்டும் நாசம் செய்யப்பட்டது. அருகிலிருந்த கோவிலுக்கு தீ வைத்து அவர்கள் தொடர்ந்து அருகிலிருந்த வீடுகளையும் வீதியில் இருந்த வாகனங்களையும் நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். அன்றைய காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த யோகேஸ்வரனின் வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டு தரைமாட்டம் ஆக்கப்பட்டது. யோகேஸ்வரனும் அவரது மனைவியும் மயிர் இழையில் உயிர் தப்பியிருந்தார்கள். ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதன் ஆசிரியர் கோபாலரத்னம் கொடூரமாக தாக்கப்பட்டார். தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தலைமை காரியாலயமும் தீ வைத்து நாசமாக்கப்பட்டது. 4 தமிழர்கள் வீதிக்கு இழுத்து வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். யாழ்ப்பாண பெரிய கடையில் கட்டியெழுப்பப்பட்ட திருவள்ளுவர் சிலை மற்றும் ஔவையார் சிலை, சோமசுந்தர புலவர் சிலை ஆகியவைகள் உடைத்து நாசமாக்கப்பட்டது. இந்த அராஜகங்களை யாழ்ப்பாண விருந்தினர் விடுதியில் இருந்தபடி சிங்கள அரச பிரதிநிதிகள், அரச அமைச்சர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலே குறிப்பாக சிறில் மெத்தியூ, காமினி திசநாயக்க தலைமையிலான குழு என்பது குறிப்பிடத்தக்கது. 100 காடியர்களும் தங்கள் பங்குக்கு இந்த கொள்ளைகளிலும் தீ வைத்து நாசம் செய்கின்ற வேலைகளிலும் ஈடுபட்டார்கள். இத்தனைக்கும் அவசரகால சட்டம் அமுலில் இருந்ததென்பது கவனிக்கத்தக்கது. சகலதும் முடிந்த பின்னர்தான் காலம் கடந்து ஜூன் மாதம் 2 நாளன்று ஊரடங்கு சட்டத்தை சிறிலங்கா அரசாங்கம் பிறப்பித்தது. செய்ய வேண்டிய எல்லா நாச வேலைகளையும் செய்து முடித்த பின்னர் கண் துடைப்புக்காக ஜூன் 2 தேதி அந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மொத்தத்தில் சொல்ல போனால் அரச பயங்கரவாதம் இந்த சட்டங்களின் மூலம் மேலதிகமான அதிகாரத்தோடும் வசதிகளோடும்

இரவிரவாக நடந்த இந்த கொடூர கொடுமைகளுக்கு இடைவேளை என்பதை சிங்கள தரப்பு கொடுக்கவே இல்லை. அவர்களின் நாசகார தாகமும் அடங்கவே இல்லை. மறுநாளும், அதாவது ஜூன் மாதம் முதலாம் நாளும், அவர்களுடைய அந்த அராஜகம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதம் முதலாம் நாள் அவர்கள் யாழ் பொது நூலகத்துக்குள் சிங்கள காடையர்கள் நுழைந்தார்கள். அங்கே இருந்து 97,000 மேற்பட்ட நூல்கள், 97,000 மேற்பட்ட நூல்களையும், காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஓலைச்சுவடிகளையும், பல கையெழுத்து மூல பிரதிகளையும் சேர்த்து அவர்கள் கொளுத்தினார்கள். வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற யாழ்ப்பாண வைபவ மாலையின் ஒரே ஒரு மூல பிரதி தான் அங்கே இருந்தது. அதை கூடு அதையும் அங்கே அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற அந்த மூல பிரதி வேறெங்கேயுமே கிடைக்காத ஒன்றாக இருந்தது. இப்படியாக பல அரும்பெரும் பொக்கிசங்கள் அந்த யாழ்ப்பாண நூலகத்துக்குள் பீணி பாதுகாக்கப்பட்டு வந்தது. அத்தகைய அரும்பெரும் பொக்கிசங்கள், தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலங்கள் தான் 97,000 நூல்களாக, ஓலைச்சுவடிகளாக, பல்வேறு கையெழுத்து பிரதிகளாக அங்கே பாதுகாக்கப்பட்ட அத்தனை தமிழ் மக்களின் அறிவு சொத்துக்களும் சிங்கள காடையர்களால் ஒட்டுமொத்தமாக தீவைத்து எரித்து நாசமாக்கப்பட்டது. இரவிரவாக தீயில் பொசுங்கிக் கொண்டிருந்த அந்த புல்லமை சொத்துக்களோடு பல்லாயிரக்கணக்கான அறிவாளிகளை, தமிழ் சமூகத்தை உருவாக்கி அந்த நூலகம் எரிந்து கொண்டிருந்ததை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் மேல்மாடி கட்டடத்தில் வாழ்ந்து வந்திருந்த 74 வயதுடைய தாவீது அடிகளார் இதனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அவர் மாரடைப்பால் மரணமாகியிருந்தார். யாழ் சமூகத்தை பொறுத்தவரையிலே, தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, தமது புலமை சொத்தின் ஒட்டுமொத்த அழிப்பாகத்தான் இதை வரலாற்றில் தமிழர்கள் பதிவாக்கினார்கள். யாழ் பொதுநூலக எரிப்பானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்குமுறைமிக்க அரசுக்கு எதிராக திருப்பியிருந்தது. இவ்வாறு தமிழ் மக்களின் அண்மை காலத்தில் வாழ்ந்திருந்த பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது, யாழ் பொது நூலக எரிப்பானது ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் சிங்கள அரசுக்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிரான நிலைக்கு தமிழ் மக்களை அது கொதிப்படைய செய்திருந்தது. அதாவது, சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக தமிழ் மக்களை திருப்பிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அதை குறிப்பிடுகின்றார். மாக்க ஈழவேந்தரையா அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகிற போது, இது தமிழினத்தின் மீதான பண்பாட்டு படுகொலை என்று கூறியிருக்கின்றார். பேராசிரியர் சுனில் அரியரத்ன என்கின்ற சிங்கள அறிவாளர் ஒருவர் குறிப்பிடுகிற போது, தமிழ் மொழி, கலை, பண்பாடு என்பவற்றை சிங்கள சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் முக்கிய ஒரு சிங்கள புலமையாளராக அவர் இருந்தார். அவர் யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற ஒரு சிங்கள அறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் சொல்லுகின்றபடி, ஆயிரக்கணக்கான வரலாற்று இதிகாசங்களை கொண்டவர்கள் தமிழ் மக்கள். மிகவும் கிடைப்பதற்கு அரிய நூல்களையும் யாழ் நூலகம் கொண்டிருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவையான நூல்களை பல்கலைக்கழக நூலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போதும், அதைவிட மேலதிகமான தேவைகளுக்கு யாழ் பொது நூலகத்தையே நாங்கள் நாடினோம். உலகில் எங்கும் கிடைத்திராத நூல்களும், இந்தியாவில் கூட கிடைத்திராத பல நூல்களும் ஆவணங்களும் யாழ் நூலகத்தில் பாதுகாப்பாக இருந்தது. இனி அந்த நூல்களை எந்த விலை கொடுத்தாலும் நமக்கு அது கிடைக்கப் போவதில்லை. புராண வரலாற்று தொல்லியல் சான்றுகளை எரித்து அழித்ததற்கு இது நிகர் என்று யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சுவாமிநாதன் விமல் இப்படி கூறியிருக்கின்றார். காலனித்துவ காலத்து நூல்களும் யாழ்ப்பாணத்தின் கல்வி மறுமலர்ச்சி சம்பந்தப்பட்ட மூல ஆவணங்களும், ஈழத்து தமிழ் இலக்கியத்தை வெளிப்படுத்தும் எங்கும் கிடைக்க முடியாத நூல்களும் கூட அங்கே சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. இலங்கையின் அரச பயங்கரவாதம் காலத்துக்கு காலம் கலவரங்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலைமை தாங்கி இருக்கிறது. இந்த 81 யாழ் நூலக எரிப்புக்கு முன்பாகவே, அது 1939 மற்றும் 1956, 1958, 1977 ஆகிய பெரிய பெரிய கலவரங்களை அது நிகழ்த்தியிருந்தது.
அந்த வேளையில் தமிழ் மக்களுடைய உடைமைகளும் தமிழ் மக்களுடைய உயிர்களும் அழிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த கல்வி சொத்தின் அழிவாக இந்த 81ஆம் ஆண்டு அழிவுதான் வரலாற்றில் என்றுமே தமிழர்கள் மறக்க முடியாத, மறக்கவும் கூடாத, மன்னிக்கவும் கூட முடியாத ஒரு அழிவாக பார்க்கப்படுகிறது. சிங்கள பெரும்பான்மை பேரினவாத அரசு அளித்த இன அழிப்புகளில், இனப்படுகொலையில், இன சுத்திகரிப்பில் மிக முக்கியமான அழிவாக இதை தமிழ் சமூகம் நீரில் பூத்த நெருப்பாக என்றும் சுமந்து கொண்டே இருக்கும். தெற்காசியாவின் சிறந்த நூலகமாகவும் இது கருதப்பட்ட ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த யாழ் நூலக எரிப்புக்கு காரணமான எவரும் இறுதி வரை சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படவே இல்லை என்பது சோகத்தின் தடமாக இருக்கிறது. 93ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அப்போது வெளிவந்த சரிநிகர் பத்திரிகைக்கு ரவாய பத்திரிகையின் ஆசிரியர் விக்டர் ஜவான் இனப்பிரச்சினை குறித்த ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார். அதில் அவர் அன்றைய கொழும்பு மேயரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொருளாளருமாக இருந்த கணேசலிங்கத்துடன் ஒரு உயர்ஸ்தானிகரின் வீட்டு விருந்தொன்றில் பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கணேசலிங்கம் என்பவர் அன்றைய காலத்திலே சிங்கள பேரினவாதத்தின் அடிவருடியாக காட்டிக் கொடுப்பாளராக இருந்தவர். அங்கு குறிப்பிட்ட அந்த சிங்கள ஏட்டினுடைய ஆசிரியர் அந்த வெளியிட்ட கருத்துக்களில் அங்கு மது பரிமாறப்பட்டது. கணேசலிங்கம் என்கின்ற அந்த தமிழர் போதை நிலையில் இருந்தார். 81ஆம் ஆண்டு யாழ் நூலக தீவைப்புக்கு நீங்களும் மெத்தியூ போன்றோருக்கு உடந்தையாக இருந்தீர்கள் தானே என்று நான் கேட்டேன். அதற்கு கணேசலிங்கம் சொல்லிய பதில், அந்த நேரம் கள்ள வாக்குகளை போடுவதற்காக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தோம் என்பது உண்மைதான். ஆனால் நானோ, சிறில் மெத்தியுவோ, அல்லது காமினியோ, அல்லது ஃபெஸ்டல் போன்றோரோ இந்த நூலக எரிப்பில் சம்பந்தப்படவில்லை என்று அவர் மழுப்பினார். காமினியோ ஃபெஸ்டல் போன்றவரோ காரணம் அல்ல, அதை செய்தது போலீஸ் அதிகாரிகள் என்று அவர் போலீஸ் மீது குற்றத்தை சுமத்தினார். ஆனால் தாங்கள் அதை தடுக்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். 83 கலவரத்தில் சிறில் மெத்தியூவுக்கு நேரடி பங்கு இருந்ததை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அந்த மது போதையில் இருந்த கணேசலிங்கத்திடம் அந்த சிங்கள ஆசிரியர் கேட்டிருந்தார். 83 கலவரத்துக்கு நானும் பங்களிப்பு செய்திருந்தேன், அதாவது மது போதையில் இருந்தவாறு அந்த சிங்கள நாளேட்டின் ஆசிரியருக்கு கணேசலிங்கம் என்கின்ற அந்த தேச துரோகி சொல்லிய பதில், 83 கலவரத்துக்கு நானும் பங்களிப்பு செய்திருந்தேன், நானும் சிறில் மெத்தியூவும் மட்டுமல்ல அரசாங்கத்தோடு இருந்த எல்லா சிரேஷ்ட அரசியல்வாதிகளும் அந்த கலவரத்தை பாவித்தார்கள், தமக்கு தேவையான வகையில் அதை பயன்படுத்தியும் கொண்டார்கள். காமினி, லலித், மெத்யூ, பிரேமதாசா அனைவருமே அதை பாவித்தார்கள். நாங்கள் எவரும் அதை யோசிக்கவில்லை, அது அவ்வளவு சிக்கலை கொண்டு வரும் என்று நாங்கள் யோசிக்கவில்லை. சாதாரணமான ஒரு கலவரம் போலத்தான் அதை எழுப்பினோம், ஆனால் அது பாரிய ஒன்றாக மாறியது, நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று என்று அந்த சிங்கள ஏட்டின் ஆசிரியருக்கு கணேசலிங்கம் என்கின்ற அந்த தேச துரோகி அந்த மது போதையில் இருந்தவாறு அதை சொல்லியிருந்தான். வழக்கமாக நாங்கள் செய்கின்ற கலவரங்களைப் போல இது எழும்பி அடங்கிவிடும் என்றே நாங்கள் நினைத்தோம். என்ன ஒரு திமிர் என்று பாருங்கள். வழக்கமாக செய்கின்ற கலவரங்களைப் போலவே இது எழும்பி அடங்கிவிடும் என்று நினைத்தோம் என்று அந்த கணேசலிங்கம் என்கின்ற அந்த தேச துரோகி சிங்கள நாளேட்டின் ஆசிரியர் ஜவனுக்கு சொல்லிய அது பதிலாக இருந்தது. இப்படி ஒரு கேவலமான செயலை செய்ய தமிழராகிய நீங்கள் எப்படி உடந்தையாக இருந்தீர்கள் என்றும் நான் கேட்டேன் என்று அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். பிரேமதாச அரசாங்கத்தின் போது காமினி திசநாயக்க லலித் அத்துலத்து முதலி பிரேமதாசாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்த போது பிரேமதாசா இந்த உண்மைகளை வெளிப்படையாக உடைத்திருந்தார். காமினி திசநாயக்கா நூலக எரிப்பில் ஆற்றிய பாத்திரத்தை பற்றிய உண்மைகளை அன்றைய ஜனாதிபதி பிரேமதாசா மறைமுகமாக முதலிலே வெளிப்படுத்தினார். அதாவது புத்தளம் முஸ்லீம் கல்லூரியிலே பிரேமதாசா உரை ஒன்றை ஆற்றிய போது 81ஆம் ஆண்டில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்ற வேளையில் கட்சிக்காரர்கள் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து பல பேரை சேர்த்து கொண்டு போய் வடக்கு நோக்கி சென்றார்கள். வடக்கில் நடைபெற்ற தேர்தலை நடக்க விடாமல் குழப்பியதோடு குழப்பங்களையும் விளைவித்தார்கள். யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தில் விலை மதிப்பெற்ற புத்தகங்களை கொளுத்தியவர்கள் யாரென்று நீங்கள் அறிய விரும்பினால் எம்மை,
அதாவது பிரேமதாசாவை அன்று யார் எதிர்த்தார்களோ அவர்கள்தான் நூலகத்தை கொளுத்தினார்கள் என்று அவர் காமினி திசநாயக்கவை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு காமினி திசநாயக்கா பூசி மெழுகுகின்ற வகையில் ஒரு கடிதத்தை எழுதிய நிலையில்தான் மீண்டும் பிரேமதாஸ் அவர்கள் அதற்கு நேரடியான பதிலை கொடுத்தார். அது பற்றிய செய்தி 91 அக்டோபர் 26 வெளியான ஈழநாடு பத்திரிகையில் செய்தியாகவும் வந்தது. வடக்கு கிழக்கில் தற்போதைய நிலைமையை எழுப்பியவர்கள் யார்? இதற்கு பிரதானமான காரணம் திரு காமினியே என்று பிரேமதாசா சொல்லியிருந்தார். 10 முன் 81 நடந்த சம்பவங்கள் இந்த நாட்டின் சமுதாயங்களுக்கு இடையிலான உறவுகளில் இது ஒரு கரை படிந்த துயரமான சம்பவமாக இருந்தது. மாவட்ட அபிவிருத்தி சபை முறையை பாராளுமன்றத்திலே காமினி திசநாயக்கா முற்றுமுழுதாக எதிர்த்திருந்தார். தேர்தலுக்கு முதல் காமினி நிறைய ஆட்களை கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் சென்றார். மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் நாச வேலைகளை இவர் இடம்பெறச் செய்தார். ஒரு சர்வதேச நூல் நிலையமான யாழ் பொது நூலகம் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்டது. வாக்குச்சீட்டுகளால் நீதியை பெறுவதற்கே எமது தலைவர்களால் முடியாமல் போன போது குண்டுகள் மூலம் நீதியை பெறுவோம் என்று தமிழ் மக்களின் இளைஞர்கள் கிளர்ந்தெழுவதற்கு இதுதான் அடிப்படை காரணம் என்று அன்று பிரேமதாசா சொல்லாமல் சொல்லிய வார்த்தைகள் இருக்கிறது. அதாவது யாழ் அபிவிருத்தி சபை தேர்தல்களில் சதி நாச வேலைகள் இடம்பெற்றதன் அடிப்படையிலே காமினி திசநாயக்கா முக்கியமான பங்கை வகித்தார் என்பதை பிரேமதாசா நேரடியாகவே சொல்லியிருந்தார். காமினி திசநாயக்கா மற்றும் சிறில் மெத்யூ தலைமையில்தான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதென்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அன்றைய யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை குழப்புவதே அவர்கள் பிரதான நோக்காக இருந்தது. எனவே வாக்குச்சீட்டுகளால் நீதியை வெல்ல முடியாமல் சிறிலங்கா அரசாங்கம் இந்த நாசகார அராஜகத்தை கையாண்ட போதுதான் வாக்குச்சீட்டுகளால் பெற முடியாத நீதியை கைகளில் கருவிகளை ஏந்தி பெற முடியும் என்று தமிழ் மக்களின் இளைஞர்களும் யுவதிகளும் நம்பினார்கள். அதனால்தான் அவர்கள் வன்முறையை தங்கள் கைகளிலே ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள். December 2016 டிசம்பர் மாதம் யாழ் நூலக எரிப்புக்கு முதல் தடவையாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் இன்னொரு நரி என்று தமிழ் சமூகம் பார்க்கின்ற ரணில் விக்ரமசிங்கே. சிறில் மெத்யூ ஒரு வீரனாகவே இனவாதிகள் மத்தியில் இன்றும் பார்க்கப்படுகின்றார். 81 சம்பவத்தில் சிறில் மெத்யூவை கண்டும் காணாதது இருந்ததன் விளைவுதான் 83 கலவரம் ஒன்றை செய்தாலும் தன்னை யாரும் தண்டிக்க மாட்டார்கள் என்று சிறில் மெத்யூ நினைத்ததன் அடிப்படையாக இருந்தது. 81 நூலகத்தை எரித்ததற்கு சிறில் மெத்யூ தண்டிக்கப்பட்டிருந்தால் 83 கலவரம் நிகழ்ந்திருக்காத தன்மை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் 81 கலவரத்தை செய்த சிறில் மெத்யூவோ காமினியோ அல்லது வேறு அரசு அதிகாரிகளோ போலீசாரோ தண்டிக்கப்படாத நிலை என்பதும் நீதிக்கு முன் நிறுத்தப்படாத நிலையும் தான் 83 கலவரத்துக்கான அடிப்படையாக இருந்தது. அதாவது 83 கலவரத்தை செய்தவர்கள் 81 கலவரம் தங்களுக்கான ஒரு அரசு அங்கீகாரமாக அதை எடுத்துக்கொண்டார்கள். சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பு நிறுவனத்தின் தலைவர் ஓவில் எச் ஜெல் தலைமையில் உண்மை அறியும் குழு ஒன்று இதனை விவரிப்பதற்காக 82 யாழ்ப்பாணம் சென்றிருந்தது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தலைவராகவும் அவர் விளங்கியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பக்கச்சார்பில்லாத புலனாய்வு பிரிவை அங்கே நிறுவி இருக்கவில்லை என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். 81 மே மாதம் ஜூனில் 81 மே மற்றும் ஜூனில் ஏற்பட்ட அழிவுக்கு யார் பொறுப்பாளி என்பதை கூறுவதற்கு சிறிலங்கா அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். யாழ் நூலகத்தை பின்னர் புனரமைத்து தமிழ் மக்களுக்கு கொடுத்ததாக சிங்கள அரசு அது கைகழுவி கொண்டது. ஆனால் கைநழுவி போன தமிழர் நம்பிக்கையை சிங்கள அரச வர்க்கத்தால் என்றைக்குமே பெற்றுக்கொள்ள முடியாதென்பதே இன்று வரை காணப்படுகின்ற நியதியாக இருக்கிறது. இந்த 81 நூலக எரிப்புத்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய
தமிழ் மக்களுடைய வரலாற்றின் போக்கையே மாற்றிய ஒன்றாக காணப்பட்டது. ஆயுத போராட்டத்தின் முகிழ்விற்கும் அதன் மலர்விற்கும் அதனுடைய விஸ்தரிப்புக்கும் யாழ் நூலக இருப்பு மறக்க முடியாத, மறைக்கப்பட முடியாத நேரடி காரணமாக இருக்கிறது. யாழ் நூலக இருப்பு என்பது ஒட்டுமொத்தமான இன படுகொலையின், இன அழிப்பின் ஒரு சாட்சியமாக இருக்கிறது. இந்த சிறிலங்காவின் அரச பயங்கரவாத செயலுக்கு ஒரு வகையில் மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் ஜே ஆர் ஜெயவர்த்தனா என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜே ஆர் ஜெயவர்த்தனா அவர்கள் ரோட்ரிக் கழக வைபவத்தில் ஆற்றிய உரையில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். யாழ் பொது நூலகமே எனது அரசியல் வாழ்வுக்கு அத்திவாரமிட்டது என்பதை அவர் ஒரு அரசியல் மேடையிலே திட்டத்தெளிவாக கூறியிருந்தார். கல்வி தரப்படுத்தல், தனிச்சிங்கள சட்டம், இதையடுத்து யாழ் நூலக எரிப்பு என்பதுதான் அன்றைய காலத்தில் தேர்தல்கள் மூலம் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற முடியாத என்கின்ற, அளிக்க முடியாத நம்பிக்கை ஒன்றை தமிழ் மக்கள் மனங்களிலே ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு முன்பாகவே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனித்து வாழ்கின்ற ஒரு தேவையை, ஒரு நிலையை சிங்கள அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்தது. காலங்காலமாக சமாதான பேச்சுவார்த்தைகள், சமாதான உடன்பாடுகள் கிழித்தறியப்பட்ட நிலையில்தான் தந்தை செல்வா போன்றவர்கள் 77 தேர்தலில் தனித்து பிரிந்து சென்று வாழ்வது, தனித்து இயங்குவது, சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் வாழ்வதென்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களிடத்திலே அரசாணை கேட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகம் அதற்கான அரசியல் ஆணையை வழங்கியிருந்தது. 77 அப்படி ஒரு அரசியல் ஆணை வழங்கப்பட்ட நிலையிலும் தான் 81 நடக்க இருந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை குழப்புவதற்கு சிங்கள அரசாங்கம் வன்முறையை கையிலெடுத்தது, நாசகார வேலைகளை செய்தது, தேர்தலை குழப்பியது. அந்த வகையில்தான் நூலக எரிப்பை அது கையாண்டது. இந்த யாழ் நூலகத்தினுடைய தோற்றம் பற்றிய சில விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். 33 யாழ்ப்பாணத்தில் ஒரு இலவச தமிழ் நூலகத்தை திறக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அன்றைய நீதிமன்ற காரியதரிசியாக பணிபுரிந்த க. மு. செல்லப்பா அவர்கள் இளைஞர் முன்னேற்ற சங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். கோரிக்கையை முன்வைத்தது மட்டுமல்லாமல் தமிழ் இளைஞர்களோடு சேர்ந்து வீடு வீடாக சென்று அவர்களால் நூல்களும் சேகரிக்கப்பட்டது. 11 33 செல்லப்பா அவர்கள் நூலகத்தின் அவசியத்தை பற்றி ஏ சென்ட்ரல் ஃப்ரீ தமிழ் லைப்ரரி இன் ஜஃப்னா என்கின்ற தலைப்பில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். 4/6/34 அன்று யாழ் மத்திய கல்லூரியில் நீதிபதி எஸ் குமாரசுவாமி தலைமையிலே கூடிய புலமையாளர்கள் மற்றும் அரச உயர் உத்தியோகத்தர்கள் அனைவரும் கூடி இதற்கான ஒரு குழுவை நியமித்திருந்தார்கள். 34/8 ஆஸ்பத்திரி வீதியில் மின்சார நிலையத்துக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய கடைகளில் ஒன்றை வாடகைக்கெடுத்து அந்த நூலகத்தை சிறியளவிலே ஆரம்பித்தார்கள். பலரும் நின்று கொண்டு குவிந்திருந்து அந்த புத்தகங்களை படிக்க தொடங்கினார்கள். இவ்வாறு சிறியளவிலே கடையொன்றை வாடகைக்கெடுத்து இயங்கிய அந்த நூலகம் 35/8 அந்த நூலகம் உத்தியோகபூர்வமாக கோலாகலமாக யாழ்ப்பாண நகர சபையிடம் கையளிக்கப்பட்டது. அந்த வேளையில் 844 தரமான நூல்களோடு இவற்றிலே 694 நூல்கள் பொதுமக்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மாநகராட்சி மன்றத்தின் மராமத்து பகுதி அமைந்துள்ள பகுதியில் அது அன்று இயங்கியது. 36 மலவராயர் கட்டடத்துக்கு அது மாறியது. 52/5/16 யாழ்ப்பாண மத்திய நூலக சபை என்கின்ற ஒரு ஆளுநர் சபை உருவாக்கப்பட்டது. 54/5/29 நகரபிதா வணக்கத்துக்குரிய லோங்பிதா பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் செசில் செயோஸ் மற்றும் அமெரிக்க தூதுவர் பிலிப் குரோல் இந்திய உயர்ஸ்தானியாலயத்தில் முதல் காரியதரிசி சித்தாந்தரிசி ஆகிய ஐவரும் சேர்ந்து
முனியப்பர் கோயில் முன்னுள்ள முற்றவெளியில் அடிக்கல்லை ஒரு பொது நூலகத்துக்காக நாட்டியிருந்தார்கள். ஆசிய அபிவிருத்தி நிதியம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உள்ளிட்ட மேலும் பலர் நிதி உதவிகளை வழங்கியிருந்தார்கள். சிறிது சிறிதாக பலரது உதவிகளும் நன்கொடைகளும் அந்த நூலகத்துக்காக கிடைத்தது. நிதி சேகரிப்புக்காக களியாட்ட நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டது. 59ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் நாள் 59 10ஆம் மாதம் 11ஆம் நாள் நூலகத்தின் இட நெருக்கடி தொடர்ந்தும் இருந்த நிலையில் மேல்மாடி கட்டடம் கட்டி முடிக்க முன்பாகவே கீழ் மண்டபத்தை நகரபிதா அல்பிரட் துரையப்பா குடிபுகும் வைபவத்தை நடத்தியிருந்தார். பழம்பெரும் நூல்களின் தொகுதிகளை கோப்பாய் வன்னியசிங்கம் அவர்கள் பண்டிதர் இராசையினார் நினைவாகவும் அங்கே பல சேகரிப்பு நூல்கள் கிடைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலியார் குல சபாநாதன் என்பவரும் பரிய அரிய வகை நூல்களை அந்த நூலகத்துக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். இப்படி பலரும் தங்கள் தங்கள் வசமிருந்த பல அரிய ஆவணங்களையும் ஓலைச்சுவடிகளையும் கையெழுத்து மூல பிரதிகளையும் தாங்களாகவே முன்வந்து அந்த நூலகத்துக்கு வழங்கினார்கள். 67ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் மேல்தடம் பூர்த்தியாக்கப்பட்டு பின்னர் சிறுவர் பகுதி அடுக்கு அறை என்பனவும் திறக்கப்பட்டது. 81ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் நாள் இவ்வாறு சிறந்து விளங்கிய தமிழ் நூலகம், தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலம், தமிழ் மக்களுடைய அரும்பெரும் அறிவுப்பெட்டகம், அறிவுக்களஞ்சியமாக ஆசியாவின் மிகப்பெரியதொரு நூலகமாக விளங்கிய தமிழ் மக்களின் அறிவு சொத்து 81ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 1ஆம் நாள் சிங்கள காடையர்களால், சிங்கள அரச பயங்கரவாதத்தால், சிங்கள அரச படைகளால் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. 97,000-க்கும் மேற்பட்ட நூல்கள், அரிய வகை ஓலைச்சுவடிகள் அனைத்தும் எரித்து பொசுக்கப்பட்டது. இதன் பின்னணியில் அரசாங்க அமைச்சர்கள் காமினி திசநாயக்க, சிரில் மெத்யூ இந்த சம்பவத்தை நேரடியாக நெறிப்படுத்தியிருந்தார்கள். இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்து கொண்டிருந்த வணக்கத்துக்குரிய சிங்கராயர் தாவீது அடிகளார் திகைத்து மாரடைப்பினால் மரணமாகியிருந்தார். இது யாழ் நூலகத்தின் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வகைப்படுத்தப்பட்ட வரலாற்றின் பக்கங்களிலிருந்து உங்களுக்காக தொகுக்கப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது. இதோடு சம்பந்தப்படுகின்ற இன்னும் நிறைய கதைகள், இதன் நேரடியாக பார்த்தவர்களின் சாட்சியங்கள் மற்றும் பல்வேறு விடயங்கள் வரலாற்றில் இன்றைக்கும் தடமாக பதிவாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கும் மறுக்கப்பட முடியாத, மன்னிக்கப்பட முடியாத, மறந்து போகவும் கூடாத ஒரு நீறு பூத்த நெருப்பாக தமிழ் மக்கள் இதை தங்கள் மனங்களிலே காவிக்கொள்கிறார்கள். இதை நாங்கள் காவிக்கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை சிறப்பான முறையிலே மிக முக்கியமான ஒன்றாக கடத்தி கொள்ள வேண்டியது எங்கள் தலையாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆயுதப் போராட்டம் முகிழ்ந்திருந்த ஆயுதப் போராட்டத்தில் தமிழர்கள், இளைஞர், யுவதிகள் வேறுபாடில்லாமல் கிளர்ச்சியடைந்து எல்லோரும் ஒன்றிணைந்ததற்கான மிக முக்கியமான தரவுகளில் ஒன்று கல்வித்தரப்படுத்தல், இன்னொன்று இந்த யாழ் நூலக எரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு படித்த தலைமுறையை கைகளில் கருவிகள் ஏந்தி அரசுக்கு எதிராக வன்முறைகளில் இறங்க வைத்த ஒரு நிகழ்வாக இது அமைந்தது. பல்வேறு கல்வியாளர்களையும் அந்த ஆயுத போராட்ட நிலைமைகளுக்கு பல்வேறு கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய சிறந்த அரசியலாளர்கள் எல்லோருமே இந்த ஆயுத போராட்டத்துக்கு ஒரு மறைமுகமான ஆதரவையும் நேரடியான ஆதரவையும் வழங்கியது. காரணம் சிங்கள அரச பயங்கரவாதத்தின் எல்லை மீறிய இந்த நூல் எரிப்பு நூலக எரிப்பாக அமைந்தது. ஏற்கனவே 77ஆம் ஆண்டிலே அன்னை என்று சொல்லும் நெஞ்சம் அறவில்லையே
சுய நிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்வொன்றுக்காக தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில்தான் 81 ஆண்டிலே எரித்தொழிக்கப்பட்ட இந்த நூலக அழிப்பு என்பது மாறாத காயமாக, அந்த தனித்து நின்று வாழ்வது, பிரிந்து சென்று வாழ்வது, சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தாங்கள் தனித்து இயங்குவதென்கின்ற அடிப்படையில் தமிழ்ச் சமூகம் எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கைக்கு ஒரு கருதுகோளாக இது அமைந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஆண்டாண்டு காலமாக தமிழ் தேசிய தலைமைகள் தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம், இறையாண்மை, தாயகத்தை மீட்டெடுக்க சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளோடு பலமுறை அகிம்சை வழியில் போராடி அவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில்தான் நியாயமான கோரிக்கைகள் அடக்கப்பட்டு உரிமைகள் யாவும் மறக்கப்பட்ட நிலையில் வரலாற்று சாட்சியமாக இன்றைக்கும் நாங்கள் கையில் எடுக்கின்ற ஒன்று வட்டுக்கோட்டை தீர்மானமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் எம்மை நாமே ஆள வேண்டும் என்கின்ற பெரும் விருப்பிலே உருவானதுதான் 14/5/76 உருவாக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம். இந்த தீர்மானம் அன்று ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஆணியாக அமைந்தது. அன்றைய தினம் தமிழ் மக்களுக்காக அரச நீரோட்டத்தில் இணைந்திருந்த அனைவரும் ஏகமனதாக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்னால் நின்றார்கள். அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் அமைந்தது. இந்த தீர்மானத்துக்கு அமைவாகத்தான் 77 ஆண்டிலே தமிழ் இனத்தினுடைய வரலாற்று இறமையின் அடிப்படையிலே அதன் அரசியல் அபிலாசைகளான தாயகம், தேசியம், சுய நிர்ணயம் மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பின் ஆணையாக தாம் இறையாண்மை கொண்ட ஒரு தேசிய இனம் என்பதை தமிழ் மக்கள் பறைசாற்றினார்கள். இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழ் மக்கள் தாங்கள் சிங்களத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் தெரிவிக்காமல் தாங்கள் தனித்து நின்று தங்களை தாங்களே ஆள்கின்ற, தங்களை தங்களுடைய தங்கள் தலைவிதிகளை தாங்களே தீர்மானிக்கின்ற சுய நிர்ணய உரிமையின் விருப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மக்கள் ஆணையாக இருந்தது. இத்தகைய நிலையில் ஒரு பெருமையான மக்கள் ஆணையொன்று 77 வழங்கப்பட்ட போதிலும் சிங்கள ஏகாதிபத்தியம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை இன்று வரை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது இந்த ஆண்டு 50வது ஆண்டை நிறைவு செய்கின்ற ஒரு பொன்விழா ஆண்டில் இருக்கிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கின்ற அந்த மக்கள் ஆணைக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு பொன் அகவை ஆண்டாக அமைகிறது. தமிழ் ஈழத்துக்கான விடுதலை பாதையின் அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் இன்று வரை உயிர்ப்போடு தமிழ் மக்கள் கையில் எடுக்கின்ற ஒன்றாகவும் அது இருக்கிறது. எனவேதான் தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை என்கின்ற தமிழ் ஈழ கோட்பாட்டுக்கமைய எமது தேசிய தலைவரின் வழிகாட்டலிலும் எமது மாவீரர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பாதைகளின் வழியையும் எங்களை வழிநடத்துவது இன்றைய காலத்தின் தேவையாக அமைகிறது. நாங்கள் வாழக்கூடிய நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் அகிம்சையின் வழியில், சத்தியத்தின் வழியில், மாவீரர்கள் தந்திருக்கின்ற பாதையில், தேசிய தலைவரின் வழிகாட்டலில், வட்டுக்கோட்டை தீர்மானம் தந்திருக்கின்ற சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசியம், தமிழர் தாயகம் என்கின்ற அடிப்படை கொள்கைகளை ஏற்று அந்த சாலைகளில் நான் நடந்து தமிழர் தாயகத்தின் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய எல்லா கடமைகளையும் இந்த காலம் எங்கள் கைகளிலே ஒரு பொறுப்பாக தந்திருக்கிறது. இது ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய கடமையாக அமைகிறது. யாழ் நூலக இருப்பு இந்த வரலாற்றை எங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக அமைகிறது. வரலாற்றை மறந்து போகிற ஒரு சமூகம் விடுதலை பெற்றதாக வரலாறு இல்லை.

ആർ തമിഴ് എഫ് എം സേരി ചുരുക്കം. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருவருக்கு வெளிநாட்டு செல்வதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியில் அமர்ந்த 23 நாட்களில் 64 கொலை சம்பவங்கள், 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது என்று கனிமொழி குற்றம் சுமத்தியிருக்கின்றார். கனடா ஒரு தொழில்நுட்ப பொருளாதார மந்தநிலையை எட்டியிருப்பதாக வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த நாடு அமெரிக்காவுடன் இணைந்து அதன் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்கின்ற தனது நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க படைகளை குறிவைப்பதற்கு பல ஆளில்லாத விமானங்கள் மூலம் ஈரான் மேற்கொண்ட முயற்சியை அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்திருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டு புது CMR தமிழப்பம் காற்றிலே நேரம் 4:10. தொடர்ந்து வரக்கூடிய காற்றிலையில் நேர்கள் உங்கள் விரைவில் பாடல்கள் கேட்கலாம். 5 மணி வரையான காற்றிலையில் உங்கள் விருப்பமாக பாடல்கள் கேட்க நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055. அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
8: வணக்கம், கண்ணன் பேசுறேன்.
7: வணக்கம் கண்ணன், நலம் தானே?
8: நலமா இருக்கும். நான் கேட்கும் பாடல் வந்து பட்டுக்கோட்டை தீர்மானம் அந்த பாடல். முதல் கட்டமாக ஈழத்தின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட அனைத்து மாவீரர்களுக்கும், இந்திய ராணுவ தளம், ஸ்ரீலங்கா ராணுவ தளம், நியாம இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக ஈக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
7: ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி. வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 நேரம் காலை 6:16 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: சோசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துள்ளும் தமிழ். நேரம் காலை 6:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள முக்கிய நகரங்களை அவற்றின் மரபுரிமை மற்றும் தனித்துவ அடையாளங்கள் மேலோங்கும் வகையில் மாதிரி நகரங்களாக மறுசீரமைப்பதற்கும் நகர அபிவிருத்திகள் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே பிரசித்துவப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. அதிகாரப்பூர்வ கடமைகளின்போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பாக பதவியில் இருக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி 3 மூத்த சட்ட வல்லுநர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். எம்பிலிபிட்டியவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்ததாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து இடம்பெறும் போராட்டங்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. அறுவை சிகிச்சைகளின்போது தாதியர்கள் உயிரிழந்தமைக்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று ஆய்வறிக்கை ஒன்றில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞரின் 103வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் MK ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினர் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் கார் மோதியதில் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூட்டாட்சி அரசாங்கத்தின் புதிய செயற்கை நுண்ணறிவு உத்தி செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இவன் சோலமன் தெரிவித்திருக்கின்றார். கட்சி மாறி செல்பவர்கள் முதலில் வாக்காளர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கட்டாயமாக்கும் மசோதாவை NDP தலைவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். மத்திய அரசாங்கத்திற்கு அனாமதேய முறைப்பாடுகள் வந்ததைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து பழங்குடி மொழி பேசுபவர்களும் அரசியல் தலைவர்களும் ஏமாற்றமடைந்ததாக கூறியுள்ளனர். சீனாவுடனான தனது ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சொலமன் தீவுகள் மறு ஆய்வு செய்யவுள்ளதாக தென் பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த அந்த நாட்டின் புதிய பிரதமரான மேத்யூ வேல் தெரிவித்திருக்கின்றார். சீக்கியர் ஒருவரால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இருந்த மாணவருக்கு காவல்துறையினர் கைவிலங்கிடும் காணொலி காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உலக உணவு திட்டத்தின் உதவி பதிவு தளம் ஒன்றில் ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் காரணமாக காசாவில் வசிக்கும் 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்கள் அம்பலமாகியிருப்பதாக த நியூ ஹியூமானிடேரியன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க உதவியை நிறுத்துமாறு அமெரிக்க குடியரசுக் கட்சி பிரதிநிதியை கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் ஒலித்த பாடல் மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நேரம் காலை 6:39 சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகிறது. 15 °C தற்பொழுது வெப்பநிலை. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 29°C, குறைந்த வெப்பநிலை 14°C.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். தொடர்ந்து அமெரிக்காவினுடைய போர் நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், ஹோமூஸ் நீரிணையில் அமைந்திருக்கின்ற குவேஷிம் ஐலாண்டு பகுதியில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் மத்திய கிழக்கில் ஈரான் மேற்கொள்ள முயன்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் சென்ட்கோம் தெரிவித்திருக்கின்றது. சென்ட்கோம் வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி, ஈரான் குவைத் நோக்கி 2 ஏவுகணைகளையும் பாரேன் நோக்கி 3 ஏவுகணைகளையும் ஏவியதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை அனைத்தும் இடைமறிக்கப்பட்டிருப்பதாகவோ அல்லது இலக்கை அடையும் சிதறியிருப்பதாகவோ தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற ஈரான், பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் குவைத்தில் ட்ரோன்கள் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதே நேரத்தில் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத் சர்வதேச விமான நிலையம் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் இப்பொழுது குவைத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குவைத் பாதுகாப்பு அமைச்சக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் சவுத் அப்துல் அசீஸ் அல் குட்டாய்பி இந்த தாக்குதலை ஈரானின் குற்றவியல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று கண்டித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தூதரகங்கள் உட்பட முக்கிய உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்திருப்பதாக குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதலில் இந்த தீவில் அமைந்திருந்த ஈரானிய ராணுவ தரை கட்டுப்பாட்டு நிலையம் இலக்காக கொள்ளப்பட்டதாக சென்ட்கோம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் பிராந்திய கடல்வழி தடங்களில் பயணித்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கப்பல்களை நோக்கி ஏவப்பட்ட 3 தாக்குதல் ஏவுகணைகளையும் அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஹோமூஸ் நீரிணையை சுற்றியிருக்கின்ற இந்த பகுதிகளில் அண்மைய மோதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த பல்வேறு கவலைகளை மேலும் அதிகரித்திருப்பதாகவே நோக்கப்படுகின்றது. நேரம் காலை 6:46.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் ஜூன் மாதம் 5 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953 வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூன் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 2 ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் ஏரியா 4 நடைபெறும். 416-996-6915 தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை நேர்கள் கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையத்தில் கேட்பதற்கு www.cmr.fm

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காற்றலையில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 5ஆம் மற்றும் 6ஆம் தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றத்தை அடுத்தே இந்த 2 தவணைகளுக்கான நிதியும் ஒரே கட்டமாக விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் தகவலின்படி தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள இந்த பெருந்தொகை நிதியானது இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் நேரடியாக சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வரும் இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மையையும் சந்தை நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த நிதியுதவி ஒரு குறிப்பிடத்தக்க பக்கபலமாக அமையும் என்று நிபுணர்கள் எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் சூழலை ஏற்படுத்திய 14 குடியிருப்பாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்பு ஒழிப்பு திட்டங்களின் கீழ் கோப்பாய், இருபாலை மற்றும் நீர்வேலி பகுதியில் அப்போது பொது சுகாதார பரிசோதனைகளினால் கள விஜயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதன்போது டெங்கு நுளம்பு பரவுவதற்கு ஏதுவான சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொழுது குடியிருப்பாளர்கள் தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னையை சென்றடைந்தனர். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான உயர்நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த மீனவர்கள் அனைவரும் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பின்னர் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதவானின் உத்தரவின் பேரில் பல்வேறு சிறைகளிலும் நீண்ட நாட்களாக காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து நீதிமன்றங்களினால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட இந்த 30 மீனவர்களும் உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு சென்ற சீனர்கள் மூவர் இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் சீன நாட்டைச் சேர்ந்த 35, 38 மற்றும் 50 வயதுடைய வணிகர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் இன்றைய தினம் அதிகாலை 2:45 அளவில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-319 என்ற விமானத்தின் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். சந்தேக நபர்கள் கொண்டு சென்ற 6 பயணப்பகுதிகளை சோதனையிட்டபோது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 55,800 சிகரெட்டுகளை கொண்ட 279 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 83,70,000 ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 சட்டமன்ற உறுப்பினர்களில் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராதமை தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரச ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டுக்கு செல்லக்கூடாது என்றும் 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உட்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரச ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும்

0: அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இதனை தெரிவித்திருக்கின்றது. அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்திருக்கின்ற எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக சுற்றறிக்கை தெரிவிக்கின்றது. அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வுப் பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரச வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதோடு எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓட்டேரி பின்னிமில் வளாகத்தில் இடம்பெற்ற சினிமா படப்பிடிப்பின் போது எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் 19 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் பலத்த தீக்காயமடைந்த 4 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் எஸ் ஜே சூர்யா இயக்கி நடிக்கும் கில திரைப்பட படப்பிடிப்பு நேற்று இரவு முதல் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை ஆக்ஷன் காட்சிக்காக சிலிண்டரில் எரிவாயு மற்றும் ரிக்கிங் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: அரிஜித் சிங் மற்றும் சின்மயி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தோய்ந்தது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கர்நாடக முதல்வராக காங்கிரசின் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் முதல்வர் சித்தாராமையா கடந்த மே 28 பதவி விலகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகத்தின் துணை முதல்வர் டி கே சிவகுமார் அந்த மாநிலத்தின் புதிய முதல்வராக அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5%
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் Jeeva Jewelers.
1: 416-834-2266.
2: Jeeva Jewelers.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவை.

ஈரான் நடத்தியிருக்கின்ற வான்வெளி தாக்குதலில் குவைத் சர்வதேச விமானம் கடுமையாக சேதமடைந்திருக்கின்ற காட்சிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்க ஈரான் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் இந்த நிலையிலும் கூட ஈரானின் ஷெய்ம் தீவை அமெரிக்க படைகள் தாக்கியிருக்கின்றன. இதன் காரணமாக அண்டை நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டாலும் கூட சேதங்கள் ஏற்பட்டிருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்காப்புக்காக அமெரிக்க படைகள் ஈரானின் இந்த தீவை தாக்கியதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் குவைத் சர்வதேச விமான நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதோடு அங்கே ஒருவர் பலியானதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் இப்பொழுது அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விமான நிலையத்தில் உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்ற நிலையில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்த நிலையில் சேதங்கள் குறித்து தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு செய்த பிறகு குவைத் விமான நிலையத்தின் 4வது முனையத்திலிருந்து மட்டும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. குவைத் விமான நிலையம் மீதான இந்த தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் மீண்டும் போர் பதட்டம் என்பது தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து விமான பயணங்களை மேற்கொள்வோர் அச்சம் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: ஜூன் மாதம் 3ஆம் தேதி
2: 1969 தெற்கு வியட்நாமில் மெல்பர்ன் என்ற ஆஸ்திரேலிய போர்க்கப்பல் இவான்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பலுடன் மோதி அதை இரண்டாக பிளந்தது. 1979 மெக்சிகோவின் கடற்கரைக்கு அப்பால் ஒரு சோதனை எண்ணெய் கிணறு வெடித்ததில் 140 மில்லியன் கேலன் எண்ணெய் கடலில் கலந்தது. 1984 அமிர்த்சரில் சீக்கியர்களின் புனித பொற்கோயிலில் இந்திய ராணுவத்தினர் புகுந்தனர். 1991 ஜப்பானில் உன்சின் மலை வெடித்ததில் 43 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஆய்வாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஆவர்.
0: வரலாற்றில் இன்றைய நாள்.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing da adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
3: சரி
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
9: தமிழை இங்கு குட்டி தீரா,
8: ஆண்ட்ரியா,
9: ஓ சொல்றியா
8: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca.
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. 7 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகிறீர்களா? அல்லது தற்போது உள்ள பிரைவேட் அல்லது பீல் என்ற மோட்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் உள்ள சிஐபிசி வங்கியூடாக அதனை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார் சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோட்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர் மற்றும் புதிய மோட்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோட்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைகளுக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை அவர் வழங்குகின்றார். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் உங்கள் நிதிச்சுமையை குறைப்பதற்கு அதிக பயன்களை தரக்கூடிய வகையில் அவர் சிறந்த வட்டி வீதங்களை பெற்றுத் தருகின்றார். மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மிதுன் குலேந்திரநாதன். உங்கள் அருகில் உள்ள சிஐபிசி வங்கியிலேயே அவரை சந்தித்து நீங்கள் மோட்கேஜை பெற வழிகாட்டுகின்றார் மிதுன் குலேந்திரநாதன். சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் அட்வைசர் 6474599757 6474599757 சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் முகவர் மிதுன் குலேந்திரநாதன்.

CMR. CMR Tamil FM 101.3 செய்திகள். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள முக்கிய நகரங்களை அவற்றின் மரபுரிமை மற்றும் தனித்துவ அடையாளங்கள் மேலோங்கும் வகையில் மாதிரி நகரங்களாக மறுசீரமைப்பதற்கும் நகர அபிவிருத்திகள் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே பிரசித்துவப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. அதிகாரப்பூர்வ கடமைகளின்போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பாக பதவியில் இருக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி 3 மூத்த சட்ட வல்லுநர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். எம்பிலிபிட்டியவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்ததாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து இடம்பெறும் போராட்டங்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. அறுவை சிகிச்சைகளின்போது தாதியர்கள் உயிரிழந்தமைக்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று ஆய்வறிக்கை ஒன்றில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞரின் 103வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முக ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் கார் மோதியதில் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூட்டாட்சி அரசாங்கத்தின் புதிய செயற்கை நுண்ணறிவு உத்தி செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இவன் சோலமன் தெரிவித்திருக்கின்றார். கட்சி மாறி செல்பவர்கள் முதலில் வாக்காளர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கட்டாயமாக்கும் மசோதாவை NDP தலைவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். மத்திய அரசாங்கத்திற்கு அனாமதேய முறைப்பாடுகள் வந்ததைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து பழங்குடி மொழி பேசுபவர்களும் அரசியல் தலைவர்களும் ஏமாற்றமடைந்ததாக கூறியுள்ளனர். சீனாவுடனான தனது ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சொலமன் தீவுகள் மறு ஆய்வு செய்யவுள்ளதாக தென் பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த அந்த நாட்டின் புதிய பிரதமரான மேத்யூ வேல் தெரிவித்திருக்கின்றார். சீக்கியர் ஒருவரால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இருந்த மாணவருக்கு காவல்துறையினர் கைவிலங்கிடும் காணொலி காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உலக உணவு திட்டத்தின் உதவிப்பதிவு தளம் ஒன்றில் ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் காரணமாக காசாவில் வசிக்கும் 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்கள் அம்பலமாகியிருப்பதாக த நியூ ஹியூமானிட்டேரியன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க உதவியை நிறுத்துமாறு அமெரிக்க குடியரசுக் கட்சி பிரதிநிதியை கோரிக்கை விடுத்திருக்கின்றார். CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: மத்திய கிழக்கில் மேலும் பதட்டம் அதிகரித்து வருகின்றது. குவைத் சர்வதேச விமான நிலைய வளாகத்தை இலக்காக கொண்டு ஈரான் ஏவிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்தார், பல பேர் காயமடைந்திருக்கின்ற நிலையில் மேலும் கணிசமான பொருட்சேதமும் ஏற்பட்டிருப்பதாக குவைத் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பாரேன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்கப்பட்டதாகவும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் ஈரானின் கெஷிம் தீவில் தற்பொழுது தற்காப்பு நடவடிக்கையாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பல ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை முறியடித்திருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பீடமான சென்ட்கோம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் முடங்கியிருப்பதாக வெளியான செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மறுத்திருக்கின்றார். தங்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions, Income Tax E-Filing, உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions, அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூன் மாதம் 6 மற்றும் 7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான, மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
8: உதயம் சுகமாக
10: சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்ப்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
0: நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளை மறுதினம் என்று தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
1: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6-7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 4167512150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 8 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

சுயமார்த்தமிழ் எஃப்எம் 101.3 ஒலித்த பாடல் மனு மற்றும் சுசீலா குழுவினர் பாடியது. நேரம் காலை 7:54. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதியில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க நீங்கள் திட்டமிட்டிருக்கின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கக்கூடிய 1,30,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுள்ளவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன். அழையுங்கள் 416-7000-22 அல்லது அவருடைய இணையதளத்துக்கு சென்றும் நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். jay.ca என்ற இணையதளத்திலும் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கனடா அமெரிக்கா வர்த்தகத்துறை அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமெரிக்க பிரதிநிதியோடு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். 3 நாடுகளும் தங்களுக்கிடையிலாக கண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு அவர் கடிதம் அனுப்பிய மறுநாளே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீரிடம் தாம் குறிப்பிட்ட சில முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாகவும், கனடா குறித்து அமெரிக்கர்கள் நீண்டகாலமாக எழுப்பி வரும் பிரச்சினைகள் குறித்தும் அவரோடு விவாதித்ததாகவும் லெப்லாங் தெரிவித்தார். கீழ் மற்றும் மெக்சிகோ பொருளாதார செயலாளர் மாசலோ எப்ராட் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டாய மறு ஆய்வு நடைமுறையில் ஒரு பகுதியாக இருக்கும். லெப்லாங் மற்றும் எப்ராட் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீர் 2 தனித்தனி தரப்புக்கு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். பழங்குடியின கூட்டாளிகளோடு பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதும் வணிக முடிவெடுப்பதில் அவர்களின் உலக கண்ணோட்டங்களை இணைத்துக் கொள்வதற்கும் கனடாவை மேலும் மீள்திறன் கொண்ட பொருளாதார எதிர்காலத்திற்கு நிலைநிறுத்த உதவும் என்று புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. டிலாய்ட்ஸ் ஃபியூச்சர் மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறிக்கை இறையாண்மை கொண்ட பழங்குடியின பொருளாதார கூட்டாண்மைகள் கனடாவின் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் வளர்ச்சி வாய்ப்புகளில் ஒன்றாக எப்படி இருக்கின்றன என்பதனை ஆராய்ந்திருக்கின்றது. கனேடிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற திட்டங்களில் புதிய திட்டங்களில் பழங்குடியின மக்களை சேர்ப்பது ஒரு நிகர பயனாக அமையும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மீன்பிடித்தல் முதல் வனவியல், சுரங்கம், எண்ணெய் மற்றும் எரிவாயு வரை இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்ட துறைகளில் பழங்குடியின சமூகங்கள் ஏற்கனவே முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் வாழும் காலத்தை 2 மடங்காக்கக்கூடிய மாத்திரைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் விரைவில் கனேடிய நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக டொரண்டோவின் பிரின்சஸ் மார்கரெட் புற்றுநோய் மையத்தின் கணைய புற்றுநோய் பிரிவு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் வைத்தியர் ஜெனிஃபர் நாக்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தலைமையிலான ஆய்வை சுயாதீனமாக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகள் வியக்கத்தக்கவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 500 கணைய புற்று நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட 3 கட்ட மருத்துவ பரிசோதனையில் தினமும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டவர்கள் 1 வருடத்துக்கு மேலாக உயிர் வாழ்ந்தனர் என்றும், ஆனால் கீமோதெரப்பி மட்டும் எடுத்துக்கொண்ட நோயாளிகள் 6 சற்று அதிகமாகவே உயிர் வாழ்ந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சோதனை மருத்துவ உரிமம் வழங்கப்படும் வரை காத்திருக்காமல் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அதிகமான நோயாளர்களை அதை பெறுவதற்காக மருத்துவ பரிசோதனைகளை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக நாக்ஸ் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்புத்துறையில் எந்தவித அனுபவமும் இல்லாத, அரசியல் ரீதியாக தமக்கு விசுவாசமான பில் புல்டேவை அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் பதில் பணிப்பாளராக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியமித்திருக்கின்றார். தேசிய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய இயக்குநர் துல்சி காபாட் ஜூன் 30 தேதியோடு பதவி விலக இருக்கின்ற நிலையில் அந்த இடத்திற்கு புல்டே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 38 வயதான பில் புல்டே இதுவரை அமெரிக்காவின் வீட்டு வசதி நிதி ஒழுங்குமுறை முகமையின் தலைவராக பணியாற்றியிருந்தார். புல்டே புதிய பொறுப்பை ஏற்கும் அதே வேளையில் ஃபனிமே மற்றும் ஃபெட்ரி மேக் ஆகிய அரச ஆதரவு பெற்ற அடமான நிறுவனங்களின் தலைவர் பதவிகளையும் அவர் தொடர்ந்து கவனிப்பார் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகமை உட்பட்ட 18 உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளை புல்டே இனி வழிநடத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு அனுபவம் இல்லாத ஒருவரை இந்த உயரிய பதவிக்கு நியமித்ததை ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர். புல்டேவை ஒரு அரசியல் குண்டர் என்று விமர்சித்திருக்கின்ற ஜனநாயக கட்சியின் செனட்டர் தலைவர் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஒருவரிடம் தேசிய பாதுகாப்பை ஒப்படைக்க முடியாது என கூறியிருக்கின்றார். முன்னாள் பணிப்பாளர் துல்சி காபாட் வெள்ளை மாளிகையுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே பதவியை விட்டு விலகுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தனது கணவரின் புற்றுநோய் பாதிப்பு காரணமாகவே தான் ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தற்பொழுது ஈரான் போர், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் சீனாவின் ராணுவ பொருளாதார வளர்ச்சி போன்ற பல்வேறு சர்வதேச சவால்கள் சவால்களை எதிர்கொண்டு வரும் காலகட்டத்தில் இந்த நியமனம் இடம்பெறுகின்றது. உலக உணவு திட்டத்தின் உதவி பதவித்தளத்தில் ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு மீறல் காசாவில் உள்ள 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்தியிருப்பதாக த நியூ ஹியூமானிட்டேரியன் ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட இந்த தகவல்கள் மனிதாபிமான உதவிக்காக பயனாளிகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்புடன் தொடர்புடையவை. உலக உணவு திட்டம் இதை பலஸ்தீனத்திற்கான ஒரு சுயப்பதிவு விண்ணப்பம் என்று அடையாளம் கண்டிருக்கின்றது. அங்கீகரிக்கப்படாத நபர்களினால் அணுகப்பட்ட தகவல்களில் பெயர்கள், அடையாள எண்கள், தொலைபேசி விவரங்கள் மற்றும் இருப்பிட தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு தொடர்பான சம்பவத்தை கண்டறிந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலக உணவு திட்டம் தகவல் தெரிவித்ததாக அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்புத்துறை வளைகுடாவில் நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க ராணுவம் ஹோமோஸ் நீரிணைக்கு அருகே ஈரானிய எண்ணெய் கப்பலை வான்வெளி எறிகணை மூலம் தாக்கியதில் கப்பலின் இயந்திர அறைக்கு சேதம் ஏற்பட்டதாக அந்த அறிக்கை கூறியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு செயலுக்கும் ஹோமோஸ் நீரிணையை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மீறியதற்கும் பதிலடியாக அமெரிக்காவின் சியோனிச எதிரிக்கு சொந்தமான பனாயா என்ற கப்பல் IRGC கடற்படையால் ஏவப்பட்ட ஏவுகணைகளினால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தெரிவித்திருக்கும் ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்புத்துறை எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வித்தியாசமான மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தாங்கள் முன்னரே எச்சரித்திருந்ததாகவும் அதற்கமையவே தாங்கள் செயற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இந்த பதிலடிகள் ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாப்பை குலைப்பது ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு பெரும் விலையை கொடுக்கும் என்பதனை தாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாக அது தெரிவித்திருக்கின்றது. புதிய தலைவர், புதிய பயிற்றுநர் ஆகியோரின் கீழ் இலங்கை விளையாடவுள்ள முதலாவது மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கிங்ஸ்டன் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. இதன் மூலம் முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த தொடரின் 3 போட்டிகளும் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலும் ஜிம்பாபேயிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ICC ஆடவர் உலகக்கிண்ண போட்டிக்கான 50 தகுதிகாண் சுற்றாகவும் இந்த தொடர் அமைவதனால் 2 அணிகளுக்கு இந்த தொடர் முக்கியம் வாய்ந்ததாக அமையவுள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222. 416-700-2222. J.CA.

சாய் அபிங்கர் பாடிய பாடல் ஒலித்தது. FM 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர உற்சாகம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிட்டிருக்கின்றீர்களா, அல்லது தற்பொழுது உள்ள பிரைவேட் அல்லது பீலெண்ட மோட்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் உள்ள CIBC வங்கி ஊடாக அதனை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார் CIBC மொபைல் மோட்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். அழையுங்கள். மோட்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோட்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கான புதியவர்களுக்கான மோட்கேஜை பெறுவதற்கான சொல்யூஷன்ஸை அவர் வழங்குகின்றார். உங்கள் தேவைக்கு பொருத்தமான

0: தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca 101.3 FM.
5: எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் தற்பொழுது ஈரானுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில், குறிப்பாக கடற்பிராந்தியத்திலும் பாதுகாப்பு என்பது பதட்ட நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா இவ்வாறான தாக்குதல்களை முறியடிக்கும் வகையில் தாக்குதல்களை நடத்துவதாக கூறப்பட்டாலும், ஈரான் அமெரிக்கா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பதிலடியான நடவடிக்கைகள் இது என்பதனை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா இது தொடர்பாக தங்களுடைய பதில் தாக்குதல்களை உணர வேண்டும் என்ற துணியில் ஈரானுடைய தரப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குவைத்தினுடைய விமான நிலையத்தில் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், பலர் காயமடைந்திருக்கின்றனர். வந்திருக்கின்ற காட்சி பதிவுகளை பார்க்கின்ற பொழுது விமான நிலையத்தினுடைய பல பகுதிகளும் சேதம் அடைந்திருக்கின்றன. குறிப்பாக பொருளாதார ரீதியாக இவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக தற்பொழுது கணிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், தொடர்ந்து அது தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையில், இது குறிப்பாக விமான போக்குவரத்து நிலையையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் என்பது உலக நாடுகளுக்கு ஒரு தொடுகை பயணமாக மேற்கொள்ளக்கூடிய, பல்வேறு இணைப்பு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விமான நிலையங்களாக குவைத் போன்ற விமான நிலையங்கள் இருக்கின்றன. இவ்வாறான நிலையில் ஏற்கனவே பொருளாதாரம் என்பது ஒரு மந்தகதியில் இருக்கின்ற நிலையில், விமான பறப்புகளுக்கான கட்டணமும் உயர்ந்திருக்கின்ற நிலையில், இவ்வாறான தாக்குதல்கள் என்பது மக்களை கொஞ்சம் அச்சம் கொள்ள வைக்கின்ற பயணங்களாக அவற்றை மாற்றிவிடப் போகின்றது என்ற ஒரு கவலை இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடர்பாகவும், அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட புலனாய்வு முகமையை சார்ந்தவரை இப்பொழுது பணி விலக இருக்கின்ற நிலையில் புதியவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், அவருக்கு எந்தவித அனுபவம் இல்லை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. உளவு தகவல்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இருக்கக்கூடிய பதவியை வகிக்கக்கூடியவர் எவ்வாறு அனுபவம் இல்லாதவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கப் போகின்றது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
6: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நீர்களே.
5: ஆமாம், குறிப்பாக கப்பல் தளங்கள் மற்றும் துறைமுகங்கள் இதே நேரத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் என்று பன்முனை தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. தற்போதைய சூழலில் ஒருபுறம் பேச்சுவார்த்தை தொடர்வதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தாலும் கூட இந்த தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற தகவலில் பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடைபெறுகிறது என்ற விடயத்தை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருக்க, தாக்குதல் இவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெறுவது என்று கூறப்படுவதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கும்?
6: இல்லை, அதாவது வந்து இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் 95வது நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போருக்கு ஒரு முடிவு தேவை என்கின்ற ரீதியிலாக தாங்களாகவே அறிவித்த போர் நிறுத்தத்தின் பிரகாரம் அவர்களது பயணம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஈரான் பல தடவைகள் தாங்கள் பல விடயங்களுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற கருத்தியலை விதைத்து சென்றது என்பதை யாருமே மறக்க முடியாது. இதன் மூலம் ஈரானிய அதாவது வந்து ஆன்மீக தலைவரின் செயற்பாடு என்பது நிச்சயமாக தற்பொழுது முழுமை

0: ஆக இருப்பதான கருத்தியல் புகழ் கூட வெளிவந்த நிலையில் ஈரானின் அதாவது வந்து மிரட்டல் என்பது மேலோங்கி இருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. இங்கே இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த போர் அரங்கில் ஹோமஸ் முனையில் அமெரிக்கா கொடுக்கின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏனைய அரபு நாடுகளை தாக்குவதான தனது குறிக்கோளை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அதன் பிரகாரம்தான் இந்த குவைத் மற்றும் பஹ்ரைன் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களாகவும், குவைத்தில் விமான நிலையத்தை இலக்கு வைத்த தாக்குதலில் விமான நிலையம் பாருங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல 60க்கு மேற்பட்டோர் காயமடைந்தது. இதுதான் முதல் தடவையாக ஈரானின் ஒரு ஏவுகணை பலரை காயப்படுத்தியும் கொண்டும் இருக்கின்றது. மற்றபடி இலக்குகளை தாக்கி ராணுவ சேதங்களை ஏற்படுத்தி இருந்தது. இத்தோடு இப்பொழுது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போர் ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவின் 20 படைத்தளங்கள் மத்திய கிழக்கில் உள்ள 20 படைநிலைகள் பயணித்து சென்று விட்டன. அத்துடன் அங்கே இருந்த பல விமானங்கள் கூட தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 60க்கு மேற்பட்ட விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. அதைவிட ஈரானின் இந்த ஏவுகணை பலம் என்பது இன்னும் கண்டறியப்படாத, அதே நேரம் மிகவும் துல்லியமான தகவல்களை கொண்டு தாக்குகின்ற ஒரு நிலைமையை அடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போர் தொடர்ந்து சென்றால் நிச்சயமாக தங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, அல்லது பல பத்தாண்டுகளுக்கு செல்லும். அவர்கள் கட்டாய ராணுவ சேர்ப்பு போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட வேண்டிய தேவையை விரைவில் ஏற்படுத்துகின்ற நிலைக்கு இந்த போர் செல்கின்றது. அதைவிட தங்களுடைய ஆயுத கையிருப்புகள் குறைந்தபடியால் ஆயுத கொள்வனர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்திருப்பது போன்றவை எல்லாம் இது ஒரு தொடர் போராகவும், இந்த உலகை வரநிலைக்கு செல்வதற்காக வழிவகுக்க போன்ற போராகவும் அமெரிக்கா இட்டு செல்லும் என்ற நம்பிக்கையை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஈரானின் விட்டுக்கொடாத்தன்மை. ஈரான் அந்த பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை இழப்பதற்கோ அல்லது தனது தனித்துவத்தை இழப்பதற்கோ மறுக்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்ற நிலைமை என்பது நிச்சயமாக பல கோணங்களில் கேள்விகளை எழுப்புகின்றது. அதை எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், இதே ஈரான் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம், சைப்ரஸ் நோக்கி ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது அங்கே உள்ள ஒரு பிரிட்டிஷ் தளம் மூலம். அதற்கான காரணம் என்னவென்றால், அதை அமெரிக்கா பாவிக்கின்றது. சைப்ரஸ் என்பது மத்திய கிழக்கிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் உள்ள கிரேக்க மற்றும் துருக்கிய மக்களை கொண்ட பிளவுபட்ட தேசங்களாக இருக்கின்றோர் அல்லது உள்ளூர் போர் உள்ள ஒரு தேசம். அதன் பிரச்சனை என்பது நிச்சயமாக துருக்கி போன்ற நாடுகளையும் இந்த பிரதேசத்தில் இழப்பதற்கும், அதே நேரம் இப்பொழுது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளும் இந்த பிரச்சனையில் தலையிடுவதற்குமான வாய்ப்புகளை அல்லது அதற்குரிய அறைகூறுகளை நாங்கள் ஏற்கனவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யா கூட இந்த நேரத்தில் உக்ரைன் மீதான அதிவுச்ச தாக்குதலை மேற்கொண்டு தனது நிலையில் தான் மேலோங்கி இருப்பதான ஒரு கருத்தியலை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையிலும் பாரிய ஆள் இழப்புகளை இந்த நவீன போர் முறைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி இந்த பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருந்தன. எனவே பல முனை போர் அரங்காக திறப்பதற்கான முயற்சியை தடுப்பதற்காகத்தான் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்றது என்று கூறுகின்றது. அத்தோடு அதனை மட்டும் அது செல்லவில்லை. அது செய்கின்ற இன்னொரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரேல் லெபனானிய இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அகண்ட இஸ்ரேலாக மாறுவதற்கான சகல் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. அந்த வகையில் நேற்று முன்தினம் பெய்ரூட் நோக்கி, லெபனானின் தலைநகர் பெய்ரூட் நோக்கிய படையெடுப்பை இஸ்ரேல் மேற்கொண்ட பொழுது டொனால்டு டிரம்ப் அவர்கள் நெத்தன்யாகுவுடன் முதல் முறையாக முரண்பட்டதான செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டன. மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டதோடு, தான் பதவியில் இல்லாவிட்டால் நீ சிறைக்குள் இருப்பாய், உடனே படைகளை திருப்பு என்று அவரை கூறியதாகவும், அதன் பிறகு அந்த படைகள் திருப்பி அழைக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது. எனவே இந்த தங்களுடைய நலன்களை பேணுகின்ற பிராந்திய வல்லரசாக இஸ்ரேல் மாறுவதற்காகவும், அதே நேரம் இந்த பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற தங்களுடைய பணத்தின் பெருமதியில் உலகம் இருக்கின்ற நிலைமையை தக்க வைப்பதற்காக அமெரிக்காவை மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கை நிச்சயமாக திசை திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு உண்மை இருக்கின்றது, அது யாரும் செய்யலாம். அங்கே உள்ள கடற்படை கலங்கள், அமெரிக்காவின் ஒரு கடற்படை கலம் தாக்கப்படுமாக இருந்தால் அது இழக்கப்பட போகின்ற படையினரின் இழப்பு என்பது பாரிய அளவில் இருக்கும். குறிப்பாக அந்த ஒரு ஃபிளீட்டில் இருப்பவர்கள் 6,000 பேர், அதிலும் அந்த பிரதான விமானம் தாங்கி கப்பலில் இருப்பவர்களின் தொகை என்பது 4,000-5,000 கூட இருக்கின்ற சந்தர்ப்பங்களில், அவ்வாறான ஒரு கப்பலை அது மொசாட் தாக்கினால் கூட, அல்லது விபத்தாக தாக்கினால் கூட, அல்லது ஈரான் குவித்தால் கூட, இன்று யுஎஸ்ஏ அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா பஹ்ரைனில் உள்ள தங்களது 5வது படையணியை, 5th fleet எனப்படுகின்ற இந்த கப்பல் படையணியை நோக்கி வந்த ஏவுகணைகளை தாங்கள் தடுத்ததாக. எனவே பாரிய போர் ஒன்றுக்குள் செல்கின்றது. ஈரான் தான் தற்காப்பு தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும், தாங்கள் குவைத்திலும் பாரேனிலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு தேவையான பாடத்தை கற்பித்திருக்கும் என்றும் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றது. என்றால் ஈரானின் ஒரு தீவு மீதான அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்துத்தான் ஈரான் ஏனைய நாடுகளை தாக்குகின்றது. எனவே இந்த போர் என்பது மிகவும் ஒரு சிக்கலுக்கான நிலையில் இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய நாடுகளில் அமெரிக்க படைத்தளங்கள் இருந்தால் கூட அந்த படைத்தளங்கள் செயலற்று போய்விட்டன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல 20க்கும் மேற்பட்ட படைத்தளங்கள் செயலற்று போய்விட்டன. எனவே மத்திய கிழக்கில் தற்பொழுது அமெரிக்காவின் பிரசன்னம் என்பது மிகவும் கேள்விக்குறியாகி வருகின்றது. உலகம் ஒரு புதிய பாதையை நோக்கி செல்கின்றது. இது பல இடர்களை ஏனைய நாடுகளுக்கும் ஏற்படுத்தும்.
1: இதுவரை காலமும் இவ்வாறான தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது 90 நாட்களை கடந்திருக்கின்ற நிலையில் நேரடியான பாதிப்பு என்பது இல்லாத ஒரு தன்மை காணப்பட்டது. அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதும் அது சிறிய அளவிலான தாக்குதலாகவும் இருக்கும். ஆனால் இன்று சர்வதேச விமான நிலையம் குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் 60 பேர் காயமுற்ற அளவுக்கு இந்த தாக்குதல் என்பது சென்றிருக்கின்றது. இது மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் இந்த போரரங்கில் அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறதா? தொடர்ந்து இவ்வாறான தாக்குதல்கள் அந்த நாட்டில் நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறு கூடுதலானவர்கள் காயமடைந்து பொருளாதார ரீதியில் பாதிப்புகள் அந்த நாட்டை வந்தடைகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது இந்த ஆதரவு நிலையில் மாற்றத்தை கொண்டு வருமா?
0: நிச்சயமாக. அதாவது இந்த நாடுகள் கூட அமெரிக்காவின் பாதுகாப்பில் தங்கியிருக்கின்ற நிலைமை ஏற்பட்டாலும், அமெரிக்காவுடன் நாங்கள் இணைவதால் தான் இவ்வாறான சிரமங்களை எதிர்கொள்கின்றோம் என்கின்ற மக்கள் எதிர்ப்பு இயக்கம் என்பது அங்கே ஆரம்பிப்பதற்கான சாதகங்களும், அதே நேரம் அரசுகளிடையேயான கருத்து பரிமாற்றங்கள், அதாவது ஒரு அரச மட்டத்தில் இவ்வாறாக நாங்கள் இவர்களுக்கு உதவுவது தேவைதானா என்கின்ற ஒரு நிலைமை கூட எடுத்து எம்புகின்ற சம்பவமாக வரும். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் உள்ள இந்த முஸ்லீம்கள் அவர்கள் தொகையில் அதிகமாக இருந்தால் கூட பல பிரிவுகளாக பிரித்தாளப்படுகின்றார்கள். அவர்களிடையான ஒரு ஒற்றுமை உறவாடல் என்பது இல்லை. அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுப்பதான ஒரு தூட்டப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். அவர்களை அவ்வாறு வைத்துத்தான் அமெரிக்காவால் இந்த மத்திய கிழக்கை இலகுவாக கட்டுப்படுத்த முடிந்தது. அத்தோடு இஸ்ரேல் என்பது தனது நடவடிக்கைகளை விரும்பியபடி எடுத்து செல்ல இருந்தது, அல்லது சென்று கொண்டிருக்கிறது. சுமார் இப்பொழுது 100,000+ மக்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் ஒரு மனித கொலையாளி என்றும், இனப்படுகொலை நாயகன் என்றும் நாடுகள் வர்ணிக்கின்றன. சாதாரணமாக அமைப்புகளில் நாடுகள் வர்ணிக்கின்றன. அவ்வாறு இருந்தும் அதற்கும் ஒரு எதிரான ஒரு சக்தியாக இவர்கள் மாறுவதற்கு தகமையே இல்லாத செய்தது இந்த இவ்வாறான இஸ்லாமியர்களிடையே அல்லது அரபியர்களிடையே இல்லாத ஒரு ஒற்றுமை இல்லாதன்மை. அந்த நிலையில் ஒரு மாறுதலை சில வேளைகளில் இந்த தாக்குதல்கள் கொண்டு வரலாம் என்னன்னு சொன்னால், தற்பொழுது அதாவது உங்கள் நாடுகளில் இருந்து எங்கள் நாடு மீது தாக்குதல் செய்வதற்கும், அல்லது உங்கள் வான்பரப்புகளை நீங்கள் அமெரிக்காவை பாய்க்க விடுவதற்குமாக விடுவீர்களானால் நிச்சயமாக நாங்கள் தாக்குவோம் என்கின்ற பொழுது, அமெரிக்கா ஒரு திரிசங்கு சொற்க நிலைக்குள் மாட்டுப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் அவர்களால் ஆம் உலகை கட்டியாண்டார்கள் இவ்வளவு, அதாவது டீப் ப்ளூ சி எனப்படுகின்ற ஆழக்கடல் படையை வைத்திருக்கின்ற நாடுகளில் முக்கியமானதாக. தற்பொழுது இதற்கு ஈடாக சீனா, ஜப்பான் போன்றவை வளர்ந்து வந்தாலும் அமெரிக்காவின் அந்த முதற்தரமான படையணி என்பதை யாருமே மறுதளிக்க முடியாது. ஆனால் தேவையற்ற போரில் அவர்கள் ஈடுபடும் பொழுது இழப்புகள் ஏற்படுவது என்பதை அவர்களுக்கு காலம் தந்து கொண்டிருக்கின்ற கட்டிடம். ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு தலிபான்களை எதிர்ப்பதாக போய் ஒரு 14-15 ஆண்டுகளோ அல்லது அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தாங்கள் கொண்டு சென்ற ஆயுதங்களை கைவிட்டு இரவில் திரும்புகின்ற ஒரு படையாக மாறியிருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நிலத்தை தக்க வைத்தலோ அல்லது ஒரு போரில் ஈடுபடுதலோ அந்த பிரதேசத்திற்குரிய பிராந்திய வல்லாதிக்கம் மற்றும் பிராந்திய ஆளுமை குறித்த பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே இப்பொழுது இந்த பிராந்திய ஆளுமை என்பதை அமெரிக்கா இழக்கின்றது. இது மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஒரு புரிந்துணர்வை கொண்டு வருவதற்காக, அல்லது இவ்வாறு கூறலாம், மத்திய கிழக்கு நாடுகள் சில வேளைகளில் அமெரிக்காவை ஒத்து பயணிக்கின்ற பொழுது அது இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அதிகரிப்பதாகவும் ஈரானுடன் பல பிரிவுகள் சேரக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருவதாகவும், அல்லது ஈரான் தனித்து செயற்படுவதற்கான ஒரு நிலைமை ஏற்படுவதாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் அடுத்து வருகின்ற 48 மணித்தியாலங்கள் என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். என்னன்னு சொன்னால், அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்தது. இப்பொழுது ஈரானின் தாக்குதலுக்கு பதிலாக அமெரிக்கா மேற்கொண்டால் இவர்கள் அடையாளம் காணாத இலக்குகளை கூட ஈரான் தாக்கலாம். என்றால் ஈரான் ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்து விட்டது, நீங்கள் எங்கள் இலக்குகளை தாக்கினால் நாங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியிடங்களை தாக்குவோம் என்று. அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் அது மிகவும் ஆபத்தான கட்டத்தை இட்டு செல்லும். அது நிச்சயமாக எண்ணெய் விலையை உடனே அதிகரிக்கும், மற்றது பணவீக்கத்தை உடனே அதிகரிக்கும், மற்றது இந்த பொருட்களை விநியோகிக்கின்ற பாதைகளை தடுக்கும். அவையெல்லாம் ஒரு பாரிய சீதங்களை இந்த உலக நாடுகள் மத்தியத்தில் ஏற்படுத்தும். அதாவது வந்து ஒரு நாடு தான் விரும்பி மேற்கொள்கின்ற போர் பல நாடுகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கான சமகால கட்டிடமாக இந்த போரங்களை இட்டு செல்கின்றது.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக, குறிப்பாக அமெரிக்க தலைமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலர் விரும்பி விலகி செல்லுகின்றார்கள், பலர் விரும்பாமல் விலகி செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் சிலருடைய பதவிகள் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படக்கூடிய பதவிகளாக இருக்கின்றன. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதன்படி இந்த துல்சி அவர்கள் 30 தேதி பதவி விலக இருக்கின்ற நிலையில், இந்த குறிப்பாக உளவு அமைப்புகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பான ஒரு மிக முக்கிய பொறுப்பான பதவிக்கு புல்டே அவர்கள் நியமிக்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவர் வீடமைப்பு துறை சார்ந்த ஒருவராகவே இதுவரை இருந்த அனுபவத்தை கொண்டவர். அவருக்கு இவ்வாறான உளவுத்துறை பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு முக்கிய பதவியை வழங்குவது என்பது ஆளும் கட்சியினரிடையே விமர்சனத்துக்குள்ளான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற பொழுதிலும் டொனால்டு டிரம்ப் அதில் விழாப்பிடியாக இருந்து அந்த பதவியை வழங்குகிறார். இவ்வாறான பதவி நிலை, உயர் பதவிகளை ஒரு ஆராயாமல் வழங்குகின்ற தன்மை என்பது எவ்வளவு ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள், அல்லது இது அறிந்து அவர் மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதா?
0: இல்லை, இது ஒரு வீழ்ச்சி பெறுகின்ற அரசின் அறிகுறிகளில் ஒன்றாக நாங்கள் கருத முடியும். துல்சி அவர்கள் விலகி செல்கின்றார். அவர் அதாவது வந்து டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய பாதையில் விருப்பில்லாதவராக, ஒரு அவர் அதாவது இராணுவத்துறையில் மிகவும் அனுபவம் பெற்றவராக இருந்தாலும் அவர் விலகி செல்கின்றார். தற்பொழுது பதவி அந்த பதவிக்கு விலகி செல்கின்ற அந்த காலகட்டத்தில் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய அந்த மக்களிடையே ஆதரவு என்பது 25 விழுக்காடு விழுந்துள்ளது. அதாவது சாதாரணமாக 60% இருந்த டொனால்டு டிரம்பிற்கான ஆதரவு தற்பொழுது 35% வீழ்ந்துள்ளது. அப்பொழுது 35% குறைந்துள்ளது. எனவே 25% அங்கே வீழ்ச்சி கண்டுள்ளது. இது ஒரு சாதாரண வீழ்ச்சி அல்ல. அவர் பதவிக்கு வந்து ஒரு வருடமும் சில மாதங்களும் ஆகின்ற நிலையில் இவ்வாறான வீழ்ச்சி என்பது ஒரு மிகவும் அவதானிக்கத்தக்க ஒரு வீழ்ச்சியாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு இவர் தெரிவு செய்துள்ள நபர் என்பவர் தங்கள் குடும்பத்திற்கு தேவையானவர்கள் என்று சொல்வதை விட ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவராகவும், இவர் உண்மையிலேயே இந்த அடைமான கடன்கள் அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஏஜென்சி எனப்படுகின்ற வீட்டு அடைமான கடன்கள் கொடுப்பதற்கான மத்திய கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைமை அதிகாரியாக பணியாற்றியவர் இவருக்கு.
1: ஆனால் அந்த பதவியை அவர் தொடர்ந்து வைத்திருக்கப் போவதாகவும் இப்பொழுது கூறுகின்றார். எவ்வாறு ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்தவர் இந்த பதவியையும் தொடர்ந்து மேற்கொள்வது என்ற கேள்விகள் எழுகின்றன அல்லவா?
0: ஆமாம், இது பணத்தை எவ்வாறு மட்டுப்படுத்துவது அல்லது நாங்கள் நண்பர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்கின்ற டொனால்டு டிரம்ப் அவர்களின் தத்துவார்த்தமான அல்லது நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு லஞ்சத்தை எவ்வாறு நேர்மையாக வாங்குவது, அதாவது கட்டாரின் விமானத்தை தனது விமானமாக எவ்வாறு $400 மில்லியன் விமானத்தை பரிசாக பெற்று அதை ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக மாற்ற முயன்றாரோ அதுபோன்றுதான் அவருடைய நட்பு வட்டாரங்களும் அல்லது அவருடைய நாயகர்களும் செய்து வருகிறார்கள். வருகின்றார்கள். இது உண்மையிலேயே பல புரளிகளை ஏற்படுத்தும். அதாவது வந்து தேசிய புலனாய்வுக்கு ஆன ஒரு அமைப்பிற்கு அது குறித்த தகமைகள் உள்ளவர்கள் தேவை என்று சொன்னால், இது இராணுவ புலனாய்வு மற்றும் பொது பாதுகாப்பு புலனாய்வு மற்றும் போலீஸ் கட்டமைப்பு புலனாய்வு என்று பல பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு புலனாய்வாக இருக்கின்ற படியால், அல்லது அவர்களுடன் அதாவது கோஆர்டினேட்டட் ஆபரேஷன் எனப்படுகின்ற அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற தன்மையை உடைய ஒரு அமைப்பு என்பதால் அதற்குரிய ஒரு அனுபவம் உள்ளவர் தேவை. அனுபவம் இல்லாதவர் செல்கின்ற பொழுது என்னவென்று நடக்கும் என்றால், இவர்களின் கீழ் உள்ளவர்கள் அந்த நாட்டின் தேசப்பற்றின் மீதான நம்பிக்கையை இழப்பார்கள், அல்லது இவருக்கு தகவல்களை பரிமாறுவதில் உள்ள சிக்கல்களை எதிர்கொள்வார்கள். அவ்வாறான நிலை ஏற்படும். எனவே இது உண்மையிலேயே ஆரோக்கியமான விடயம் இல்ல. அமெரிக்கா வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆம், அடுத்த 48 மணித்தியாலங்கள் அல்லது ஒரு கிழமை எங்களுக்கு பல செய்திகளை கொண்டு வருமா? ஏனென்று சொன்னால், இப்பொழுது 3 அமெரிக்க அதிபர் இந்த வாரமே சொல்லிவிட்டார். திங்கள், செவ்வாய், புதன் 3 சொல்லுகின்றார் எங்களுக்கிடையே போர் நிறுத்தம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். தனக்கும் ஈரானிய ஆன்மீக தலைவருக்கும் இடையே ஆரோக்கியமான நிலைமை இருக்கின்றது என்று, ஆனால் ஈரானோ முற்றுமுழுதாக மறுதளிக்கின்றது. நாங்கள் பேச்சுக்களில் யுரேனியத்தை பற்றி கதைக்கவில்லை, இந்த இவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்று. எனவே அதைவிட இவருடைய ஒரு பாதுகாப்பு செயலரே நேற்று சொல்லிவிட்டார், ஈரான் தங்களுக்கிடையே முரண்பாடு இருக்கின்றது. எனவே முரண்பட்ட கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதைக்கின்றார். உண்மைத்தன்மை என்பது ஈரானின் தகவல் படி ஒரு முரண்பட்ட நிலை அங்கே இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ராம்.
1: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரையாடலுக்கு. மீண்டும் விரிவாக பேசுவோம்.
0: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: இருப்பவர்கள்
6: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
9: உங்கள் பட்ஜெட் கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462, 416-821-0462.

0: ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க திட்டமிட்டிருக்கின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்குகின்ற $130,000 வரையிலான HST ரிபேட்டினை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தகுதியுள்ளவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை அழையுங்கள். 416-700-2222 j.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். jay.ca
1: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery.
2: 9699 Jane Street, Maple.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டு.
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித படமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
3: ஏசியா கோல்டு, 416-746-2742.
5: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: 8:45 நிமிடம்.

0: சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C. வடமேற்கு திசை நோக்கி காற்று 9 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 29°C, குறைந்த வெப்பநிலை 14°C.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: 대립반
1: 101.3 FM
2: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தற்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோட்டாபய உட்பட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவலோடு இன்றைய ஒலிபரப்பிலிருந்து நானும் விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் HT அலைவரிசையில் நீங்கள் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.